நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை மதியாலை

820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம்.

நேரம் இப்பொழுது 5:55:32. ஆகாஷவாணி இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணர்

பகைக்கே அஞ்சி தற்காத்து கொள்ளுதல் அறிவுடைமை. தன்னை காத்து கொள்ளாவிட்டால் பச்சை மண்பாண்டத்தை ஓசையின்றி அறுக்கும் கருவி போல நாம் தளர்வுறும் நேரம் பார்த்து உட்பகை நம்மை அழித்துவிடும். குறள் எண் 883 அதிகாரம்.

0: நற்பகைக்கே அஞ்சி தற்காத்து கொள்ளுதல் அறிவுடைமை. தன்னை காத்து கொள்ளாவிட்டால் பச்சை மண்பாண்டத்தை ஓசையின்றி அறுக்கும் கருவி போல நாம் தளர்வுறும் நேரம் பார்த்து உட்பகை நம்மை அழித்துவிடும். குறள் எண் 883, அதிகாரம் உட்பகை.
1: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குரளமுதமாக நேர்ம் இப்பொழுது 5:57 நிகழ்ச்சி நிரல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் சூழல் விளக்கு தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சினைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜாதர், ஜீவன், ஜி புவனபிரசதா பிரசிதா, டி டி துளசி நாயகி, ஹஜுல் ஹடிஃபா ஆகியோர். அதனைத் தொடர்ந்து இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், சிகரத்தையா சிக்கலையா பட்டிமன்றம். நடுவர் எஸ் ஜோதிகா, சிக்கலையே என்ற அணியில் எஸ் விஷால், ஆர் ராஜா ஆகியோர். சிகரத்தையே அணியில் இ சங்கீதா, ஏ அருணா ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், திருவான்மையூர் எம் பாலசுப்ரமணி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், உத்திரமேரூர் கல்வெட்டுகள் உரை சித்திரம், எழுதியவர் ஜே இளஞ்செழியன். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி நிரலை கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில்

0: இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இப்பொழுது 6:25 நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து கேட்கலாம். 7:00 திரையானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் பங்கேற்பவர்கள் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். 8:05-9:15 திரைக்கான ஒலிக்கும். 8:45 த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சேஞ்சிங் லைவ்ஸ் ஆங்கில நிகழ்ச்சி, ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களின் கண்ணோட்டம் குறித்த இலக்கிய உரை வழங்குகிறார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10:00 அகில பாரத இசை, பண்டிட் அர்னாப் சட்டோபாத்யாய் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
2: காஷ்வாணி, the news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will be on a day-long visit to Rajasthan and Gujarat today. The Prime Minister will first travel to Rajasthan, where he will inaugurate the new terminal building of Jodhpur Airport this morning. The project, worth 480 crore rupees, is designed to handle up to 20 lakh passengers annually. He will also launch the modified

0: என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றிக்கனி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளில் எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும், சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒருமுறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒருமுறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால், அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம். காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி. இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம்

வழிபாடின் துவக்கமாக கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தவர் கே. வீரமணி. தொடர்ந்து வழிபாடு நிகழ்ச்சியில் ஆர். கிருஷ்ணராஜ் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 20 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். இன்று சர்வதேச கூட்டுறவு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கூட்டுறவுகள் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில்

0: இந்த நாள் உலக அளவில் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சர்வதேச கூட்டுறவு தினத்தின் கருப்பொருள் அமைதியான உலகத்திற்கான கூட்டுறவுகள் என்பது. சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்குதல் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றிற்கு கூட்டுறவு நிறுவனங்களின் பங்களிப்பை இது உறுதிப்படுத்துகிறது. சமூகங்களை ஒன்றிணைக்க மக்களை மையமாக கொண்ட நிறுவனங்களாக கூட்டுறவுகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. கூட்டுறவு சங்கங்கள் என்பவை உறுப்பினர்களின் பரஸ்பர உதவி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக உருவாக்கப்படும் அமைப்புகளாகும். செயல்பாடுகளின் தன்மையை பொறுத்து இவை முக்கியமாக கடன் சங்கங்கள், நுகர்வோர் சங்கங்கள், உற்பத்தியாளர் சங்கங்கள், சந்தைப்படுத்துதல் சங்கங்கள், வீட்டு வசதி சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் சங்கங்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. உலகெங்கிலும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் இந்த நாளை பல்வேறு விதங்களில் கொண்டாடுகின்றன. இந்த தினத்தின் நோக்கம் கூட்டுறவு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிகரிப்பதாகும். உலகளாவிய கூட்டுறவுகளின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதும் சமூக மேம்பாடு மற்றும் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். பன்னாட்டு கூட்டுறவு ஒன்றியத்தால் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை 1995 ஆண்டு முதல் சர்வதேச அளவில் அதிகாரப்பூர்வமாக இத்தினத்தை அங்கீகரித்துள்ளது. சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்காக கூட்டுறவுகள் எவ்வாறு இணக்கமாக செயல்படுகின்றன என்பது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த இத்தினம் உருவாக்கப்பட்டது. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள், மரங்கள் இவை 4 ஒருங்கிணைந்த பண்ணையின் தூண்களாகும்.
2: கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும்.
3: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முக்கிய குறிக்கோள் கழிவுகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது. மறுசுழற்சியினால் கிடைக்கும் சத்துக்கள் பயிர்களுக்கு உரங்களாகின்றன.
0: சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர் பங்கு பெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்கள்

இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது.

நமது பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் விளங்குபவை காடுகள். மனிதர்களின் தேவைக்காகவும் பல்வேறு இயற்கை சீற்றங்களாலும் காடுகளின் நிலப்பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது. மரங்களின் அவசியத்தை உணரவும் மரம் நடுதல், மரங்களை பேணுதல் போன்றவற்றை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை ஒரு வார காலம் வன மகோத்சவ் கொண்டாடப்படுகிறது. 1950 டாக்டர் கே.எம். முன்ஷியால் தொடங்கப்பட்ட

0: உள்ளது. தமிழ்நாடு பல்வேறு புவியியல் அமைப்புகளை கொண்டிருப்பதால் இங்கு பல வகையான காடுகள் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆண்டு முழுவதும் பசுமையாக காணப்படும் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், வறட்சியான காலங்களில் இலைகளை உதிர்க்கும் மரங்களை கொண்ட இலையுதிர் காடுகள், கடல் அலைகளையும் சுனாமியையும் தடுத்து நிலப்பகுதியை பாதுகாக்கும் அலையாத்தி எனப்படும் சதுப்பு நில காடுகள், மழை குறைவாக உள்ள சமவெளி பகுதிகளில் காணப்படும் வறண்ட காடுகளான முட்புதர் காடுகள். நாட்டின் பசுமை போர்வையை அதிகரிப்பது, பல்லுயிர் பாதுகாப்பை பேணுவது மற்றும் பருவநிலை மாற்றத்தை தணிப்பது ஆகியவற்றில் இந்த திருவிழா கவனம் செலுத்துகிறது. இந்த ஒரு வார காலத்தில் புதிய மரக்கன்றுகள் நடுதல், மரங்கள் அழிவதை தடுத்தல், இளைய தலைமுறையிடம் மரங்களின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவற்றை மையமாக கொண்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை மனதில் கொண்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மரங்களின் பெருக்கமும் அவசியம் என்பதை இந்த வன மகோத்சவ் வாரம் நமக்கு ஆழமாக பதிய வைக்கிறது. அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள் இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.
0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள், மரங்கள் இவை நான்கும் ஒருங்கிணைந்த பண்ணையின் தூண்களாகும்.
3: கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும்.
4: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முக்கிய குறிக்கோள் கழிவுகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது. மறுசுழற்சியினால் கிடைக்கும் சத்துக்கள் பயிர்களுக்கு உரங்களாகின்றன.
0: சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர் பங்கு பெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: தொடர்வது. மாநில செய்திகள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின் போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில்

0: தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம்

0: கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 10:00. ஆகாஷவாணி சென்னை மதியாலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு

0: சூழல் அறிவோம்.
1: சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் மனநலத்தையும் பெற முடியும். வளிமண்டல காற்று அசுத்தமாக நச்சுப்புகை கலந்திருந்தால் சுவாச கோளாறு, ஆஸ்துமா, இதய கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படும். அது மட்டுமின்றி குழந்தைகளும் பெண்களும் இள வயதினரும் தங்கள் சருமத்தில் பல்வேறு வியாதிகளை தோன்றுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைவர். இது சுற்றுப்புற சூழல் மாசினாலும் தாங்கள் பயன்படுத்தும் தவறான அழகு சாதன பொருள்களாலுமே என்பதை வெகு சிலரே அறிகின்றனர். தோலில் எரிச்சல் ஏற்படுதல், தோல் வெடிப்புகள், பருக்கள், திட்டுகள் ஆகியவை சூழல் கேட்டினாலேயே ஏற்படுகின்றன. காற்றில் கலந்திருக்கும் நுண்ணிய தூசி துகள்கள் காற்றுடன் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடினால் வெளிப்படும் புகை ஆகியவை நுண்ணிய சரும துவாரங்களில் புகுந்து தோலரிப்பு, எரிச்சல், உடல் சோர்வு, கரும்புள்ளிகள், பளபளப்பில்லாமல் மேனி சுருங்குதல் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் அதிகமாக இருப்பவர்களுக்கு கருவளையங்களும் தோலில் ஆங்காங்கே வீக்கமும் ஏற்படக்கூடும். அத்துடன் அழகு சாதன பொருள்களில் பல்வேறு விதமான ரசாயனங்கள் கலக்கப்படுவது சருமத்தை ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது. உலக

0: நிறுவனத்தின் வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகளுக்கும் அதிகமாக சூழல் மாசு இருக்கின்ற இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வசிப்போர் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் அழகு சாதன பொருள்களை அணுக வேண்டும். நாள் முழுவதும் தூசியையும் அல்ட்ரா வயலட் கதிர் எனப்படும் புறவூதா கதிர் தீங்குகளையும் தவிர்க்கும் சாதனங்கள் என்று விளம்பரப்படுத்தப்படும் பூச்சிகளை கவனித்து எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். வாலிப வயதில் உள்ளவர்கள் மேனி அழகு பராமரிக்கும் நிலையங்களுக்கு செல்லும் போது சுற்றுப்புற சூழல் மாசு பற்றிய விழிப்புணர்வுடன் தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்தல் அவசியம். புரோட்டீன்கள், நார்ச்சத்துகள், விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ உள்ள உணவு வகைகளை அன்றாடம் உரிய முறையில் சேர்த்துக் கொள்வது உடலையும் சருமத்தையும் பாதுகாக்கும் என்ற அடிப்படை உண்மையை அறிந்து கொண்டு நல்ல உணவு திட்டத்தை தாய்மார்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அழகிய மேனி தேவை என்ற உணர்வுடன் ஆபத்தில்லா சுற்றுப்புற சூழலும் தேவை என்ற உணர்வையும் மேற்கொள்ளுதல் இன்றியமையாத ஒன்று அல்லவா?
1: இடம்பெற்றது சூழல்.

மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 59%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஷெஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: சமீபத்தில் பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணித்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது அடுத்த கட்ட அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டுக்கு பயணித்து திரும்பியிருக்கிறார். June 27 to 29 வரை நிகழ்ந்த இந்த பயணம் வழக்கம் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கவனம் ஈர்ப்பதாகவும் அமைந்தது. கடந்த 12 ஆண்டுகளில் 100 முறைக்கு மேல் வெளிநாடுகளுக்கு பயணித்து தேச நலன் காக்கும் ஒப்பந்தங்களையும் நட்புறவுகளையும் நெறிப்படுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகெங்கும் நாடுகள் தங்கள் உயரிய விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தன் தலைமைத்துவத்திற்கு சான்றாக 30க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை பெற்று எவரும் செய்ய வியலாத சாதனையை செய்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அவற்றின் தொடர்ச்சியாக செஷல்ஸ் நாட்டு பயணமும் அமைந்தது. செஷல்ஸ் என்பது இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அருகே உள்ள சுமார் 455 சதுர கிலோமீட்டர் பரப்பு மட்டுமே கொண்ட சின்னஞ்சிறு தீவு. சென்னை மாநகரத்தின் பரப்பளவு மட்டுமே கொண்டுள்ள இந்நாடு புவியியல் ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் கடல் பகுதியில் இது இருப்பதால் கடல் வணிகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா உள்ளிட்ட நாடுகள் இந்த சிறிய தீவில் தங்கள் ரேடார் மையங்களையும் கண்காணிப்பு தளங்களையும் அமைக்க போட்டி போடுகின்றன. இந்தியா செஷல்ஸ் நாட்டுடன் நெருங்கிய நட்பை பராமரித்து வருகிறது. செஷல்ஸ் மக்கள் தொகையில் சுமார் 11%

பேர் இந்தியர்கள் என்பதும் இந்த உறவு வலுப்பட காரணமாக உள்ளது. செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி கடந்த பிப்ரவரி மாதம் 2026 இந்தியாவுக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செஷல்ஸ் நாட்டில் மொத்தம் 115 தீவுகள் உள்ளன. கடந்த 1770 பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 15 பேர் அங்கு குடியேறினர். அவர்களோடு 7 ஆப்பிரிக்கர்கள், 5 இந்தியர்களும் அங்கு குடியமர்த்தப்பட்டனர். இதன் பிறகு இந்தியாவின் தமிழகம், பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் செஷல்ஸ் தீவில் குடியேறினர். ஆப்பிரிக்க கண்டத்தின் மடகாஸ்கர், தான்சானியா, கென்யா, மொசாம்பிக் நாடுகளைச் சேர்ந்த மக்களும் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். தற்போது செஷல்ஸ் நாட்டில் சுமார் 1.35 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் தமிழர்கள். செஷல்ஸின் துணை அதிபர் திரு செபாஸ்டியன் பிள்ளை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். செஷல்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் செஷல்ஸ் நாட்டுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம். அந்த நாட்டில் தரையிறங்கியதும் அவர்களுக்கு சிறப்பு விசா வழங்கப்படுகிறது. இந்த நாட்டுக்கு 6 அதிநவீன ரேடார்களை இந்தியா வழங்கியுள்ளது. வர்த்தகம், பாதுகாப்பில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக செஷல்ஸ் விளங்குகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செஷல்ஸ் நாட்டின் 50ஆம் ஆண்டு தேசிய தினம் ஜூன் 29ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு தேசிய தினத்துக்கான விழாவில் சிறப்பு விருந்தினராக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதற்காக விமானம் மூலம் செஷல்ஸ் தலைநகரான விக்டோரியா நகரின் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டின் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி நேரில் வந்து ஆற தழுவி வரவேற்றார். சிவப்பு கம்பள வரவேற்பும் ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது. தலைநகர் விக்டோரியாவில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ந்தார்கள். அவர்களோடு கலந்துரையாடிய பிரதமர் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து இரு நாட்டு தலைவர்களும் விக்டோரியாவில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்காவுக்கு சென்றார்கள். செஷல்ஸ் அதிபர் தனது காரிலேயே பிரதமரை அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. அங்கு ராட்சத ஆமைகள் பாதுகாப்பு மையத்தை பார்வையிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் மிக வயது முதிர்ந்த உயிரினம் என அறியப்படும் 194 வயது ஜோனதன் என்ற அல்டாப்ரா வகை ராட்சத ஆமைக்கு உணவளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் அன்னையின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் நிகழ்வில் பங்கேற்றார்கள். பிறகு செஷல்ஸ் நாட்டின் நாடாளுமன்றமான தேசிய சபையில் உரையாற்றினார் பிரதமர். இதன் மூலம் செஷல்ஸ் தேசிய சபையில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். இந்த சபையில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற கௌரவத்தை பெற்றதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் என்று குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கிய பிரதமர், கடந்த 2015ஆம் ஆண்டில் தான் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதலில் பார்வையிட்ட இந்திய பெருங்கடல் தீவு நாடு செஷல்ஸ் தான் என்றும், ஒரு தசாப்தத்திற்கு பிறகும் அந்த பிணைப்பு நீடிப்பதாகவும் கூறினார். செஷல்ஸ் நாட்டின் பலம் அங்கு வாழும் மக்கள்தான் என்று குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வந்த மக்கள் தங்களது மாறுபட்ட மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை ஒன்றிணைத்து செஷல்லோயிஸ் என்ற பொதுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ளனர் என்றார். நாடாளுமன்றத்தின் முதன்மை கோட்பாடான வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அவர்கள் தங்களது வாழ்வில் கடைபிடித்து வருவதாக பிரதமர் கூறினார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவுகள் தொடங்கப்பட்ட போது நமது நட்பு ஆரம்பித்ததாக கூறப்படுவது தவறு. நமது உறவு அதற்கும் முன்பு பல காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது. இந்திய பெருங்கடல் இந்தியாவையும் செஷல்ஸையும் பிரிக்கவில்லை, மாறாக அது நம்மை ஒன்றாக இணைக்கிறது. அதனால்தான் நாம் எப்போது சந்தித்தாலும் பழைய நண்பர்களாகவே சந்திக்கிறோம் என்று பிரதமர் திரு மோடி கூறினார். கடந்த 1770ஆம் ஆண்டிலேயே இந்தியர்கள் முதலில் செஷல்ஸ் மண்ணில் கால் பதித்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நினைவு கூர்ந்த பிரதமர், இரு நாடுகளுக்கிடையே உள்ள ஆழமான பண்பாட்டு தொடர்புகளை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். கடந்த 1976 செஷல்ஸ் நாடு சுதந்திரம் அடைந்த போது அதன் விக்டோரியா துறைமுகத்தில் இந்தியாவின் INS நீல்கிரி போர்க்கப்பல் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்போது 50ஆவது பொன்விழா ஆண்டிலும் இந்தியாவின் INS தர்காஷ், INS இஷாக் ஆகிய நவீன போர்க்கப்பல்கள் செஷல்ஸ் மண்ணில் இருப்பதை பெருமையோடு சொன்னார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச அரங்கில் உரையாற்றிய 20ஆவது வெளிநாட்டு நாடாளுமன்றம் செஷல்ஸ் ஆகும். இதையடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை நடவடிக்கை மற்றும் நீல பொருளாதாரம் ஆகியவற்றில் ஆற்றிய பங்களிப்பிற்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது.
செஷல்ஸ் நாட்டின் 50வது

0: சுதந்திர தின கொண்டாட்டம் ஸ்டாட் லினிட்டே மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார். பிறகு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி அளித்த அதிகாரப்பூர்வ அரசு விருந்தில் கலந்து கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. செஷல்ஸ் தீவு ஆமைகளின் புகலிடமாக விளங்குகிறது. இதை நினைவுகூரும் வகையில் உத்தரப்பிரதேசத்தின் மொரதாபாத் நகரில் தயாரிக்கப்பட்ட வெண்கல ஆமையை செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். செஷல்ஸ் நாட்டின் துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான திரு செபாஸ்டியன் பிள்ளைக்கு சிக்கிமின் புகழ்பெற்ற ஆர்கிட் ஓவியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். துணை அதிபரின் மனைவி லீனா பிள்ளைக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை அவர் பரிசாக அளித்தார். பிறகு நடந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியா சார்பில் செஷல்ஸுக்கு அதிநவீன ரோந்து கப்பல் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த ரோந்து கப்பலுடன் 5 ரோந்து படகுகள், 6 ஆம்புலன்ஸ் படகுகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்தியா சார்பில் 500 டன் அரிசி, 8500 டன் சிமெண்ட் வழங்கப்பட உள்ளது. இந்தியா உதவியுடன் செஷல்ஸில் கட்டப்பட உள்ள சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. யுபிஐ டிஜிட்டல் பண பரிமாற்றம், மக்கள் மருந்தகம், வேளாண் துறை, கைதிகள் பரிமாற்றம், செஷல்ஸ் கடற்படை வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி, விண்வெளி, செஷல்ஸ் தலைநகரில் சிறப்பு மருத்துவமனை கட்டுவது தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 1250 கோடி ரூபாய் கடன் உதவிக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த பயணத்தில் செஷல்ஸ் நாட்டில் மாஹே தீவில் விக்டோரியாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோயிலில் வழிபட்டார் பிரதமர். இந்த கோயில் அந்த நாட்டில் அமைந்துள்ள ஒரே இந்து ஆலயம் என்ற தனிச்சிறப்பை பெற்றுள்ளது. இந்த சிறிய தீவு நாட்டின் கலாச்சார கட்டமைப்பில் இந்திய சமூகத்தின் இருப்பு, நம்பிக்கை மற்றும் பங்கு ஆகியவற்றின் மிக தெளிவான மற்றும் நிலையான அடையாளமாக இந்த கோயில் திகழ்கிறது. இந்த கோயில் அந்நாட்டில் உள்ள தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த செஷல்ஸ் இந்து கோயில் சங்கம் சார்பில் 1992 கட்டப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த கோயிலில் வழிபாடு நடத்திய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து, நவசக்தி விநாயகர் ஆலயத்தின் பகவான் ஸ்ரீ கணேசர் அனைவருக்கும் ஞானம், வலிமை மற்றும் வளத்தை அருளட்டும் என்று பதிவிட்டுள்ளார். செஷல்ஸ் நாட்டுக்கான பிரதமரின் பயணம் இந்தியாவின் பாதுகாப்பு, கடல்சார் வணிகம், ஒத்துழைப்பில் மேலும் ஒரு நேச நாட்டின் பங்களிப்பை பெற்று தந்திருக்கிறது. தேசம் நல்லொளியில் ஜொலிக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. இனி தொடர்வது.
1: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: வள்ளுவன் வாழ்வியல் வல்லுநன். பொய்யாமொழி வள்ளுவன் கருத்துகள் எல்லாம் பிழைகள் நிறைந்த மனிதனின் வாழ்க்கையை உளிகொண்டு செதுக்க வல்லன. வெற்றிக்கு வழிகாட்டவல்ல குரலை பார்க்கலாம். விரைந்து தொழில் செய்யும் உலகில் செய்யும் தொழிலில் வெற்றி பெற்றவர் பலர். வாழ்வின் மிக எளிய நிலையிலிருந்து மிக மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர் பலர். அவர்களது வெற்றியை கூர்ந்து நோக்கினால் தெரிந்து வினையாடல் புரிந்தவர்கள் என்பது புரியும். அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மாதானுபங்கையின் மாயக்குரலை பின்பற்றி இருக்க வேண்டும். சொல்லுக்கு சொல் நுணுக்கம் வைத்து எழுதுவதே வள்ளுவன் சிறப்பு. ஒரு பணியை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை எல்லாரிடமும் ஒப்படைக்க முடியாது. செவ்வனே முடிப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒருவரிடம் அப்பணியை ஒப்படைத்தால் மட்டுமே அது சிறப்பாக முடியும். இந்த செயலை செய்து முடிப்பதில் இவன் வல்லவன் என்று சிந்தித்து அப்பணியை தர வேண்டும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியாது. வெற்றியை குறியாக கொள்பவர் ஆராய்ந்தே செய்ய வேண்டும். அரசன் ஒருவனிடம் எளிய பணியாள் ஒருவன் தன் குறையை மிகுந்த வருத்தத்துடன் புலம்பி விண்ணப்பிக்கிறான். மகாவேந்தே, நான் எத்தனை பாடுபட்டு உழைக்கிறேன், தாங்கள் குறைவான ஊதியமே கொடுக்கிறீர்கள். ஆனால் இந்த அமைச்சர்கள் தங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார்கள், அதிகம் எங்கும் அலைவதாகவும் காணோம். அரசவையிலேயே நல்ல சுகபோகமாக வாழும் இவர்களுக்கு அதிகமான ஊதியம் கொடுக்கிறீர்கள். எனக்கும் தாங்கள் அவரளவு

0: அளவுக்கு இல்லை இல்லை, சற்று குறைவாகவாவது ஊதியம் கொடுக்கக்கூடாதா என்று துணிவுடன் வினவுகிறான். அப்படியா, சற்று நேரம் பொறு என்று அரசன் கூறினான். அதுபொழுது வாயற்காவலன் வந்து வணங்கி, வேந்தே, அரண்மனைக்கு முன்னால் ஒரு வண்டி வந்திருக்கிறது என்று கூறுகின்றான். அரசன் ஊதியம் அதிகம் கேட்ட பணியாளனை அழைத்து, கந்தா, வாயற்காவலன் கூறியது என்ன என்று பார்த்து வா என்றான். உடனே கந்தன் மகிழ்வுடன் வெளியே ஓடினான். ஓடிய வேகத்தில் திரும்பி வந்தவன், வேந்தே, தங்கள் அரண்மனைக்கு பெரிய வண்டி ஒன்று வந்திருக்கிறது என்றான். வண்டியை யார் ஓட்டி வந்தார்? இது மன்னன். இதோ தெரிந்து வருகிறேன், வேலப்பன் ஓட்டி வந்திருக்கிறான். உடன் யார் வந்திருக்கிறார்கள்? இது அரசன். மீண்டும் விரைந்து ஓடி சென்று திரும்பிய கந்தன், உடன் காவலர் பலர் வந்திருக்கின்றனர் வேந்தே. வண்டியை யார் அனுப்பியிருக்கிறார்? இது வேந்தன். ஆர்வமுடன் ஓடினான் கந்தன். வண்டியை வேங்கி நாட்டு மன்னர் அனுப்பியிருக்கிறார். வேங்கி நாட்டு அரசர் எதற்காக அனுப்பியிருக்கிறார்? உடனே சென்று அறிந்து வருகிறேன். தங்களுக்காக அன்பு பரிசில்களை அனுப்பியுள்ளார். யார், ஏன், எப்படி, எவ்வாறு என பல பல வினாக்களுக்கு பலமுறை ஓடி ஓடி சென்று விடை தெரிந்து வந்தான் கந்தன். வேறு பணி நிமித்தம் வெளியூர் சென்றிருந்த அமைச்சர் அப்போதுதான் அரசவைக்கு வருகை புரிந்தார். வந்ததும் அரசனை வணங்கினார். அவரிடம் அரசர், அமைச்சரே, அரண்மனையின் வாயிலில் வண்டி ஒன்று வந்திருப்பதாக காவலன் கூறினான், என்னவென்று பாருங்கள் என்று பணித்தான். உடனே வெளியில் சென்ற அமைச்சர் சற்று நேரத்தில் திரும்பி வந்தார். அரசரை வணங்கினார். அரசே, வேங்கி நாட்டிலிருந்து மன்னன் விதேகன் வண்டியை அனுப்பியிருக்கிறார். வண்டியை பாதுகாவலர் துணையுடன் தலைமை காவலர் ராமன் என்பவர் வந்திருக்கிறார். வேலப்பன் வண்டியை ஓட்டி வந்திருக்கிறார். வண்டி நிறைய விலை உயர்ந்த பொன்னும் மணியும் வைரமும் நவமணிகளும் தங்களுக்கு அன்பளிப்பாக வேங்கி மன்னர் அனுப்பியிருக்கிறார். தங்கள் பார்வைக்கு பாதுகாவலுடன் கருவூலத்துக்கு வண்டியை செலுத்த சொல்லியிருக்கிறேன். தங்களின் மேலான ஆணைக்கு காவலர் காத்திருக்கின்றனர் என்றார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கந்தன் தலைகுனிந்து நின்றான். கந்தா, எந்த பணியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் பெருமான் அப்போதே எழுதி கொடுத்திருக்கிறார். இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அந்த அற்புத குறட்பாவை அறிந்ததால்தான் நான் அரசனாக இருக்கிறேன். அமைச்சராக அவர் இருக்கிறார் என்றான் அரசன். யாருக்கு எந்த பணியை தர வேண்டும் என்பதை ஆய்ந்து உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி நம்மை நோக்கி விரைந்து வரும்.
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு

0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின்போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29ஆம் தேதி வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால்

0: ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்மு தாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 trillion அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் புத்தம் புதிர் காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில்
2: ஒரு கோவில்
3: ஆரோக்கிய வாழ்விற்கு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸ் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக் அட்வைஸ். இன்னொன்று வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துடக்கூடாது. ஒரு 45 to 1 hour நீங்கள் கொஞ்சம் நடக்கணும். கொஞ்சம் கை காலை அசைக்கிறது, குனிஞ்சு நிமிடுறது, கழுத்து ரொட்டேட் பண்ணுறது, இந்த பயிற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடிப்படை. எந்த வீட்டில் நிறைய நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி, ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதும் சரி. இதை தவிர உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் சேர் யூஸ் பண்ணுறது முக்கியம். இன்னொன்று ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுட்டு கால் அது மேலே எலிவேட் பண்ணி வைக்கிறது நல்லது. கால் பாதத்தை வந்து அசிச்சுட்டே இருக்கிறது நல்லது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கால் வீக்கம் வராது, கால் மரத்து போகிறது இருக்காது. நம்ம நம்மளுடைய ஃபுட்டு மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை அண்ட் லார்ஜ் நம்மளுடைய சவுத் இந்தியன் டயட் வந்துட்டு

0: கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு டயட், அது அரிசி பேஸ் பண்ண டயட். ஸோ இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், உப்மா எதுவானாலும் இருக்கட்டும், ப்ரைமரி ஃபுட் வந்துட்டு ரைஸ் பேஸ்டு ஃபுட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அதனால் அதனுடைய போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதே போர்ஷன் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், வெஜிடேரியன் சோர்ஸஸாக இருக்கட்டும் இல்லை நான் வெஜிடேரியன் சோர்ஸஸாக இருக்கட்டும், ஆன் அ டே டு டே பேசிஸ். இது வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன் அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி பர் டே ப்ரோட்டீன் ரிக்குயர்மெண்ட் வந்துட்டு 60 கிராம்லேருந்து 70 கிராம். ஸோ அவ்வளோ இருக்கும்போது எவ்ரிடே அந்த ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கணும். இன்னொன்று, அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன்ஸ், அது கீரை வகைகள். வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ அது இருந்துச்சுன்னா அதில் நிறைய ஃபைபர் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய வயிறும் ஃபுல்லாகிடும், ஆஸ் வெல் அஸ் நம்ம பாடி வெயிட் கூடாது. அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ், அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் பர்டிகுலர்லி எனி டைப் ஆஃப் ஃப்ரைட் ஃபுட் ஆர் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் அதை வந்து கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும் சாப்பிடும்போது, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆர் ஹை சுகர் ஆர் ஹை சோடியம் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் சாப்பிடும்போது. அதெல்லாம் ப்ளோட்டிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா அதனால் மூட்டு வலியோ இல்லை இடுப்பு வலி இல்லை கழுத்து வலி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி வரும். ஃப்ரைட் ஃபுட் ஷுட் பி அவாய்டட், ப்ரோட்டீன் இன்டேக் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஓல்டு பீப்புளுக்குமே வந்துட்டு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு அவசியமானது, ப்ரொவைடட் அவங்களுக்கு வேறு எதுவும் சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், சில சிச்சுவேஷன்ஸில் வாட்டர் இன்டேக்கை வந்துட்டு கம்மி பண்ண சொல்லுவோம். இப்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரலில் நீர் சேருது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்துட்டு வாட்டர் இன்டேக் கம்மி பண்ண சொல்லுவோம். அதர்வைஸ் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு மினிமம், அதுவும் நம்ம சிட்டியோடைய கிளைமேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 liters ஆஃப் வாட்டர் கட்டாயம் தேவை. ஸோ விட்டமின் டியோடைய மெயின் பர்பஸ் என்னென்னா, நம்ம போன் ஸ்ட்ரெங்க்த்துக்கும் மசில் ஸ்ட்ரெங்க்த்துக்கும் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா விட்டமின் டி பற்றியான அவேர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாருமே அவங்களாவே செக் பண்ணிட்டு வந்து கூட காமிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய குறைபாடுனால உடம்பு ரொம்ப சோர்வாகிறது, ஈஸி ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவோம். கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சாலே டயர்ட் ஆகிடுறது, போய் உட்காந்துக்கணும்னு தோன்றுறது, உடம்பு வந்து ஒரு மாதிரி அசதியாகவே இருக்கிறது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த விட்டமின் டி கிடைக்கிறதுல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, அதனுடைய ஒன்லி மெயின் சோர்ஸ் வந்துட்டு சன்லைட் தான். அதுவும் சன்லைட் வந்துட்டு நல்ல வெயில் படணும். ஸோ அந்த வெயிலுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் படணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 40 நிமிஷம் தான் கட்டாயம் போய் உக்காரணும் அப்படின்ட்டு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes நல்லா உங்கள் ஸ்கின் மேலே சன்லைட் படுற மாதிரி. அந்த நேரத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும்ன்ட்டு இல்லை, ஒரு மாடியிலையோ இல்லை பால்கனிலையோ எங்கே நல்ல டைரக்ட் சன்லைட் வருதோ அந்த இடத்துல ஸ்கின் மேலே சன்லைட் படுற மாதிரி சேர் போட்டு உக்காந்துருந்தா கூட போதும். முதுகு மேலே இல்லை கால்கள் மேலே கழுத்து மேலெலாம் சன்லைட் படுற மாதிரி உக்காந்துருந்தா போதும். 40 minutes தான் ரெக்கமெண்டட், அட்லீஸ்ட் ஒரு 20 minutes. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வீக்கெண்ட்ஸில் இன்னும் நிறைய நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா இன்வேரியபிளி எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா எல்லோரும் நம்ம நினைக்கிறது என்னென்னா, காலையில் ஏர்லி மார்னிங் சன்லைட் வந்துட்டு இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஏர்லி மார்னிங் சன்லைட் வந்துட்டு இட் இஸ் டெஃபினெட்லி குட் ஃபார் ஹெல்த் ஃபார் அதர் ரீசன்ஸ். பட் விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் இருக்கணும். ஸோ 9 AM to 3 PM காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணிக்குள்ளே இருக்கிற சன்லைட் தான் வந்து பெஸ்ட் டு கெட் விட்டமின் டி. அந்த டைமில் தான் அல்ட்ரா வயலட் பி ரேஸ், அந்த பி ரேஸ் வர்றது வந்துட்டு நல்ல வெயிலில் தான். ஸோ அது நம்ம மேலே பட்டால் தான் நம்ம உடம்பு வந்து விட்டமின் டி உற்பத்தி பண்ண முடியும்.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி தொடர்வது தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்றொரு தகவல்.
3: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார், அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாரான் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாரான் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோ

0: கூட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து, நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய், இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது. அங்கேருந்து அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான், அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களெலாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணை பிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோடய சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக, உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: இதுவரை தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம். நேரம் இப்பொழுது 7:35. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்திற்கு முதலாவதாக மழலை பட்டாளம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: பாரப்பா. போனப்புறம் சொல்றேன்பா.
1: போறையிட எங்கப்பா?
0: போனப்புறம் சொல்றேன்பா.
2: தண்டு மாடல் வண்டி இது தள்ளி விடுங்க.
3: விளம்பரத்தை தொடர்ந்து திரைக்காணம் கேட்கலாம்.
4: முட்டாள் புதுக்கார் வெள்ள வாய்ப்பு. அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் தான்
5: அவரோட டீடைல்ஸ்
6: கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
5: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
4: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
6: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
4: கூல் ஆக இருங்கள்.
3: நேரம் இப்பொழுது 7:40:30 திரைக்காணத்தில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் வருவது வண்டிக்காரன் மகள் படப்பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:55. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தினமும் ஒருவேளை அல்லது ரெண்டு வேளை குளிக்கும் பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. குளித்து குடின்னு ஒரு பொன்மொழி இருக்கு. குளிப்பது என்பது நமது உடலை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காகவும் தாங்கிறத நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் நம்மில் பலரும் எதற்காக குளிக்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்காமலேயே கடமைக்கு அல்லது கடனுக்குன்னு இந்த வேலையை செய்கிறாங்க. குளிப்பது என்பது அழுக்கு போகவா? நிச்சயம் அது மட்டும் கிடையாதான். சரி, பிறகு எதற்காக குளிக்கிறோம்னு ஒரு கேள்வி கேட்பீங்களே. குளியல் என்றால் குளிர்வித்தல்னு பொருளாம். குளிர்வித்தலே மருவி குளியல் ஆயிடுச்சு. மனித இனத்துக்கு வரக்கூடிய நோய்களில் 75% நோய்களுக்கு காரணமே அதிகப்படியான உடல் வெப்பம்தான். இரவில் தூங்கி காலையில் எழும்போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்குமா? காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து அகற்றுவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். எல்லாருமா குளிர்ந்த நீரில் குளிக்கிறாங்க? பெரும்பாலானவர்கள் வெந்நீரைத்தான் பயன்படுத்துறாங்க.
3: ஆலங்குடி மகாஜனம் வெங்கட்ராமனையா,
2: ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை முறை குளிக்கிறீங்க? வெந்நீர்லையா பச்சை தண்ணியிலையா? வெந்நீரில் குளிக்க வேண்டாம்ங்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், சனி நீராடுறோம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமே அப்போ மட்டும்தான் வெந்நீரை பயன்படுத்தணுமா? மற்ற நேரங்களில் குளிர்ந்த நீரைத்தான் உபயோகிக்கணுமா? குளிர்ந்த நீரையும் அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றக்கூடாதுங்கிறாங்க. தண்ணியை முதல்ல காலில் தான் ஊற்றணுமா, பிறகு முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தலை. ஏன் இப்படி காலிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்? காலிலேருந்து ஊற்றினாத்தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி கண் காது வழியாக வெளியேறுமா. நேரடியாக தலையில் ஊற்றினா வெப்பம் கீழ் நோக்கி போய் வெளியேற முடியாமல் உடம்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குமா. நமது முன்னோர்கள் எப்படி எங்கே குளிப்பாங்க தெரியுமா? அந்த காலத்திலலாம் கிணத்தாங்கரை, ஏரி, குளம், ஆற்றுல தான் குளிப்பாங்க. குளத்தில் படிகள் இருக்கும், ஒவ்வொரு படியாக இறங்குவாங்க. காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும், வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முங்கும்போது கண் காது வழியே வெப்ப கழிவு வெளியேறிடும். குளத்தில் இறங்கும்போது பெரியவர்கள் குளிக்கிறதுக்கு முன்னால் உச்சந்தலைக்கு கொஞ்சம்

0: சட்னி எடுத்து தீர்த்த மாதிரி தெளிச்சிட்டு தான் இறங்குவாங்க. இது ஏன்? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது, சிரசு எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கணும். அதனால தான் உச்சியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டா குளத்தில் இறங்கும்போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிடும்.
1: வெங்கட்ராமனையா,
0: முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஓர் அர்த்தம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈரத்துணியோடு இருப்பது நல்லது. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடியே போயிடும்னு ஒரு நம்பிக்கை. புத்தி பேதலிப்பு கூட சரியாயிடும்ங்கிறாங்க. குளிக்க மிக உகந்த நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னால். குளிக்க மிகச் சிறந்த நீர் பச்சை தண்ணீர். குளித்தல் என்பது குளிர்வித்தல்னு நாம் புரிஞ்சுக்கணும். உடம்பை குளிர்விக்கணும். அழுக்கை நீக்குவது மட்டுமல்ல, இயற்கை கொடுத்த இந்த உடல் மீது நமக்கு அக்கறை இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். எதையும் ஒரு முறை வரையோடு செய்யணும். ஏனோதானோன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாது. சுத்தம் தான் சுகம் தரும், சுத்தம் தான் சோறும் போடும் என்பதை மறந்துடாதீங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
5: பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள், மரங்கள், இவை நான்கும் ஒருங்கிணைந்த பண்ணையின் தூண்களாகும்.
6: கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும்.
7: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முக்கிய குறிக்கோள் கழிவுகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது. மறுசுழற்சியினால் கிடைக்கும் சத்துக்கள் பயிர்களுக்கு உரங்களாகின்றன.
4: சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர் பங்கு பெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு மணி 7:30.
8: நேரம் காலை 8:00. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
9: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கானா 1 அடித்து முன்னணியில் உள்ளது. இரவு 10:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெற உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் இப்பொழுது 8:20. ஆகாஷவாணி சென்னை மதியாலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரைக்கானத்தில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வருவது வெற்றி விழா படப்பாடல்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: கோயில் வர மாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
2: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
1: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
2: நானும் செடியோட வந்துடுறேன். செடியை நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க
3: திரைகணத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் குழுவினர் பாடிய பாடல், ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திற்காக

அப்பப்போய் அடி அப்பமோய் மாயாசாலமா அம்மம்மோய் அடி அப்பப்போய் பூரா வல்லகமா ஒப்பண்ணா ஒப்பண்ணா பார்க்கத்தான் சொக்கி போய் நிற்கிறேண்டா.

0: papà poi, io mo poi, ma io so la mo.
1: இதய கோயில் இந்த திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா சித்ரா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம்.கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ். பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ். சங்கர் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சுவாமிநாத பரிபால யாகமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ஞானமோ சகராதா, பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.

நேர்களே, அரங்கிசி நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி இயற்றிய ஸ்வரஜதி, ராகம் பைரவி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நேர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 1,67,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 10 மணி 2 நிமிடம். முத்துச்சிதறல் ஒலிக்கும் நேரம் இது.

0: இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருந்த பாடல்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
0: நேரம் 10:26:40. இனிய பாடல்களுடன் இணைந்துள்ளோம் முத்துச் சிதறல் நிகழ்ச்சியில்.

எனக்காக காத்திரு படத்திற்காக ஒலித்தது தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி பாடிய பாடல். நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் தரும் நிறைவு பாடல் காதல் கிளிகள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் பி சைலஜா பாடியது.

0: சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவேகா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேகா அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜதர் ஜீவன், ஜி புவன பிரசித்தா, டி டி துளசி நாயகி, ஹஜுல் அதீஃபா.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏபிசி என்ற மூன்று அணிகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி,
2: ஸ்வர்ணா குப்தா ஃப்ரம் உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸ்.
1: பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ட் கோர்ஸ். நீங்கள்?
3: தர்ஷினி ஃப்ரம் உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸ்.
1: வெரி குட். நீங்கள் பி அணி?
4: சார், என் பேர் புவன பிரசித்தா. நான் MIT-ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ UPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வாவ், சூப்பர் சூப்பர். நீங்கள்?
5: சார், என் பேர் ஜீவன். நான் வந்து BSc நாட்டிக்கல் சயின்ஸ்.

0: பண்ணு.
1: வெரி குட், வெரி குட். ஆல் வாழ்த்துக்கள். நீங்கள் சி அணி?
2: ஐ எம் ஹஜல் அதிஃபா ஃப்ரம் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ்.
1: சூப்பர். நீங்கள்?
3: துளசி நாயகி ஃப்ரம் அன்னையவளேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி.
1: எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, வெரி குட். இப்போ நேர நிகழ்ச்சிக்கு போகலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று ஒரு எக்ஸ்பான்ஷன், விரிவாக்க சுற்று, சரிங்களா? இப்போ வந்து அண்மையில் வந்து இந்தியாவினுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு முன்னேறிக்கு சென்ற நிதியாண்டில் 25-26, அதே மாதிரி காலாண்டு முடிந்த காலாண்டு March 31 முடிந்த நான்காவது காலாண்டு சென்ற நிதியாண்டினுடைய நான்காவது காலாண்டினுடைய வளர்ச்சி விகிதங்கள்லாம் வந்தது இல்லைங்களா. அதெல்லாம் வரும்பொழுது ஒரு முக்கியமாக ஒரு 2-3 டேர்ம்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் நிறைய கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஜிஎஃப்சிஎஃப், இதனுடைய விரிவு என்ன? எக்ஸ்பான்ஷன், வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஜிஎஃப்சிஎஃப்?
3: Government Fixed Consumption Expenditure.
1: No. Wrong answer. Not government. Government Fixed
3: Consumption Expenditure.
1: நீங்க முயற்சி பண்றீங்களா? சரி சொல்லுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. சரி, B.
4: Gross Fixed Capital Formation.
1: That is the right answer. Gross Fixed Capital Formation. சரிங்களா? சரியான விடை. எப்பயுமே அந்த இதெல்லாம் வரும்பொழுது, ஒரு நிதியாண்டு முடிஞ்சு வரும்பொழுது இதெல்லாம் வரும், எவ்வளோ எவ்வளோ வளர்ந்துருக்கு என்ன இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். மிக சரியான விடையை சொல்லியிருக்கிறார் பி அணி. கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன், பி அணி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. ஐஎஸ்எம், ரொம்ப சிம்பிள். ஐஎஸ்எம் சொல்லுங்க.
4: இந்தியா செமிகண்டக்டர் மிஷன்.
1: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். பி அணி 10 முழு மதிப்பெண்களை அவர்களுடைய முறையிலேயே பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணிக்கு. ஜிஎஃப்சிஇ, இதுவும் வந்து நம்ம ஜிடிபியோட தொடர்புடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். சொல்லுங்க.
3: Government Fixed Consumption Expenditure.
1: Government Fixed Consumption Expenditure. GFCE உடைய expansion தான் Government Fixed Consumption Expenditure. C அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள், சரிங்களா? அடுத்த சுற்றுக்கு போகலாமா? எல்லாமே நிறைய பொருளாதாரம் சம்பந்தமாக படிக்கிறதுனால நிறைய பொருளாதாரம் பற்றிய கேள்விகள்லாம் இருக்கும். இது ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ்டு ரவுண்டு தான். ரொம்ப சிம்பிள்லேருந்து ஆரம்பிப்போம். முதல் கேள்வி ஏ அணி. நடந்து முடிந்த 2025-26 நிதியாண்டில் இந்தியா எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளதாக நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் எனப்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகம் தனது முதல் கணிப்பை வெளியிட்டுள்ளது? 7.7%. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. அண்மையில் முடிந்த 2025-26 நிதியாண்டின் கடைசி காலாண்டில், அதாவது Q4 இந்தியா எத்தனை சதவீதம் ஜிடிபி வளர்ச்சி கண்டுள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் அண்மையில் அறிவித்துள்ளது?
0: 7.8%.
1: Superb answer from Team B. Team B gets 10 full marks. Congratulations. So அடுத்த கேள்வி சி அணிக்கு. இதுவும் ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு கேள்விதான். நாமினல் ஜிடிபி எனப்படும் தற்போதைய சந்தை விலையின் அடிப்படையில் கணக்கிடப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் எவ்வளவு சதவீதமாக கணக்கிடப்பட்டு தேசிய புள்ளியியல் அலுவலகம் 5-6-2026 வெளியிட்டுள்ளது? நாமினல் ஜிடிபி. இப்போ ரியல் ஜிடிபி அவங்க சொன்னாங்க, 7.7% சொன்னாங்க. தட் இஸ் த ரியல் ஜிடிபி. ஸோ வாட் இஸ் த நாமினல் ஜிடிபி ஃபார் 25-26, தட் இஸ் FY 26?
3: 8.9%.
1: Superb answer from Team C. Give a big hand to Team C. Give a big hand. Superb. Nominal GDP is 8.9%. Superb. அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா? லக்கிலி அதுவும் ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று தான். முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. மே மாதம் 2026 சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? மே மாதம் 2026, மே மந்த் 2026 உடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அது எவ்வளோ சதவீதம்?
3: 3.9%.
1: சூப்பர் ஆன்சர், சூப்பர் ஆன்சர். மே மாசத்தினுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இப்போ ரீசெண்டாக செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் ரிலீஸ் பண்ணாங்க. 3.9% இஸ் த ரைட் ஆன்சர். டீம் ஏ 10 முழு மதிப்பெண்களை

0: பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி டீம் பிக்கு. WPI எனப்படும் மொத்த விலை குறியீடு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய பெயருடன் மாற்றங்களுடன் மாற்றப்பட இருக்கிறது, அந்த புதிய பெயர் என்ன? WPI இப்போ WPI கொஞ்சம் பேசியெல்லாம் மாற்றி இப்போதுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அந்த WPI வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் அது வேற ஒரு பேராக மாறப்போகுது, சரிங்களா? அதுக்கு இப்போயே அந்த பேர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போயே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த புது பேர் என்ன சொல்லுங்க? திஸ் இஸ் ஃபார் டீம் பி.
1: Producer Price Index.
0: Excellent answer. Producer Price Index. Superb. உற்பத்தியாளர் மொத்த விலை குறியீடு. B அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நம்முடைய பாராட்டுதல்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு. மொத்த விலை குறியீடு எனப்படும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸின் அடிப்படை ஆண்டு தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது, அது எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டாக? The base year has been changed from which year to which year?
1: From 2011 to 12 and changed the base year to 22 to 23.
0: Superb answer. Superb. C அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 2021-22 இருந்து 2022-23 ஆக மாற்றப்பட்டுள்ளது. மே மாதம் 2026க்கான WPI-ன் அடிப்படை ஆண்டு பேஸ் இயர் 2022-23 ஆக இருக்கும். மிகச் சரியா சொல்லியிருக்கீங்க சி அணியினர். அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்று ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2025-26 ஆண்டிற்காக இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் உர மானியத்துக்காக ஃபர்டிலைசர் சப்சிடரி ₹1.71 லட்சம் கோடிகளாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அது அதிகரிக்கப்பட்டுள்ளது, அது எவ்வளவு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது? முதல்ல வந்து 1.71 லாக் கரோர் ஆர் 1.71 ட்ரில்லியன். நவ் தட் ஹஸ் பீன் இன்க்ரீஸ் டு வாட்?
1: 2.41 லாக் கரோர்.
0: சூப்பர் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. டீம் ஏ 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அடிக்கு, ஒரு சுவையான கேள்வி. 20% ஈத்தனால் கலந்த பெட்ரோல் உபயோகத்திற்கான இலக்கை இந்தியா எட்டியுள்ளதால் அடுத்து எந்த இலக்குகளை நோக்கி மத்திய அரசு பயணிக்க உள்ளது? E20 அப்படின்றத முடிச்சிட்டாங்க இலக்கு, 20% இத்தனால் கலந்து பெட்ரோல். இப்போ அடுத்த இலக்குகளுக்காக பயணிக்க போறாங்க, அது என்னென்ன இலக்குகள்? மொத்தம் 4 இலக்குகள் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். E22, E25, E27, E30 பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு. வேளாண் துறையைச் சேர்ந்த சதி என்னும் இணையதளம் எதை பற்றியது? சதி அக்ரிகல்ச்சர்ல சதின்ற ஒரு வெப்சைட், எந்த டீடைல்ஸ்?
1: It is for seed growing.
0: Seed growing. Based on all the seed.
1: Seed growing for license.
0: எல்லாமே.
1: Sales.
0: எல்லாமே. Super. So, team C 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சத்தி என்னும் இணையதளம் விதை உற்பத்தி முதல் சான்றளிப்பு உரிமம் இருப்பு மற்றும் விற்பனை வரை விதை வாழ்க்கை சுழற்சி முழுமையாக நிர்வகிக்க உதவுகிறது. சி அணி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நாம் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
2: 4 சுற்றின் முடிவில் ஏ டீம் 30 பாயிண்ட்ஸ், பி டீம் 45 பாயிண்ட்ஸ், சி டீம் 40 பாயிண்ட்ஸ்.
0: அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு, நல்லா கேளுங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எனப்படும் மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு அளிக்கும் வட்டியில்லா கடனை திருப்பி அளிக்க எத்தனை ஆண்டுகள் மாநில அரசுகளுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது சொல்லுங்க பார்க்கலாம்.
1: 50 இயர்ஸ்
0: இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். 50 இயர்ஸ், எக்ஸலன்ட். 50 ஆண்டுகள் இந்த கடனை திருப்பி தர அவகாசம் அளிக்கப்படுகிறது, சரிங்களா? ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. சேவை ஏற்றுமதியில் உலக சந்தையின் எத்தனை சதவீத வர்த்தகத்தை 2047 அடைவதற்கு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? வாட் இஸ் இந்தியாஸ் டார்கெட் ஆன் குளோபல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் பை 2047? சூப்பர். 10% அடைவதன் மூலம் இந்தியா சேவை வர்த்தகத்தில் உலகின் முதல் இடத்தை பெறும். பி அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள்.

0: அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. PMVBRY எனப்படும் பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஏணி, நீங்க பி அணி.
1: 65 lakhs.
0: க்ளோஸ்க்கு வந்துட்டீங்க. பி அணிக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண் தரலாம். சுமார் 70 லட்சம். நீங்க 65 லட்சம் சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல. 70 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பி அணிக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண் கொடுக்கலாம். அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது வந்து ஒரு சுங்க வரி குறைப்பு, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ரிடக்ஷன் டியூரிங் தி பட்ஜெட். ஸோ முதல் கேள்வி ஏ அணிக்கு. பயணிகள் விமான தயாரிப்பிற்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள் மற்றும் இன்ஜின் போன்ற அனைத்து பாகங்களுக்கும் புதிய அடிப்படை சுங்க வரி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவாக குறைக்கப்பட்டுள்ளது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ரிடக்ஷன் இன் தி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபார் தி பார்ட்ஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரொடியூசிங் தி டொமஸ்டிக் ஏரோப்ளேன்ஸ். 7.5% முதல் அமலுக்கு வந்தது. ஏ அணி 10 முழு மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. சூரிய சக்தி மின்சக்தி உபகரணத்தில் உள்ள சூரிய கண்ணாடி தயாரிப்புக்கு தேவைப்படும் சோடியம் ஆன்டிமோனேட் அதனுடைய அடிப்படை சுங்கவரி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக 2026-27 நிதியாண்டு பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது? 7.5 to 0%. எக்ஸலன்ட் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. அதுவும் எஃபெக்டிவ் ஃப்ரம் 2 to 2026. சூப்பர் ஆன்சர். அடுத்த கேள்வி சி அணிக்கு. தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக இறக்குமதி செய்து கொள்ளும் சுங்கவரிக்கு உட்பட்ட பொருட்களின் அடிப்படை சுங்கவரி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் குறைக்கப்பட்டுள்ளது? வாட் இஸ் த நியூ பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபார் த டியூட்டியபிள் கூட்ஸ் இம்போர்ட்டட் ஃபார் பர்சனல் யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: 30 to 15.
0: இல்லை, 30 to 15 இஸ் அ ராங் ஆன்சர். நீங்க
1: 20 to 30.
0: No, that has been reduced, not increased. Can you try, team A? Okay, B team ku kudukalam opportunity. Solunga.
1: So 20% to 10%.
0: Ah, 20% to 10%. That is the right answer. So team B vande 5 ookamadi penni perukindrargal. இது எஃபெக்டிவ் ஃப்ரம் 1-4-26. சரிங்களா? ஸோ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது மத்திய அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. நல்லா கேளுங்க, கொஞ்சம் கேள்வியே லென்த்தா இருக்கும். இந்தியாவின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், இணைப்பை அதிகரித்தல் மற்றும் தளவாட செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் பெயர் என்ன? இந்த திட்டம் சாலைகள், ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற பல்வேறு போக்குவரத்து துறைகளை ஒன்றிணைக்கும் ஒரு தேசிய திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் விநியோக சங்கிலியை மேம்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல், உற்பத்தி துறைக்கு போட்டித்தன்மையை வழங்குதல் போன்ற நன்மைகள் கிட்டும். அதாவது இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். இதுல எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் பத்தி தான் இருக்குது. சோ வாட் இஸ் தி ஸ்கீம் நேம்? திஸ் இஸ் ஃபார் டீம் ஏ. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் டீம் பி.
1: PM கதி சக்தி.
0: ரொம்ப சிம்பிள், PM கதி சக்தி ஸ்கீம். சோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர். சோ டீம் பி கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. டீம் பி க்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி டீம் பிக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. மிஷன் சக்தி என்பது எதை குறிக்கிறது? மிஷன் சக்தி
1: சார், உமன் எம்பவர்மெண்ட்.
0: அப்புறம்
1: சேஃப்டி.
0: உமன் சேஃப்டி, உமன் எம்பவர்மெண்ட், சூப்பர்.
1: ஈக்வாலிட்டி.
0: சூப்பர் சூப்பர். டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் சம உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்றவைகளை உள்ளடக்கிய திட்டமே மிஷன் சக்தி ஆகும். சரிங்களா? இவ்வாண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் சுமார் 3,150 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி சி அணிக்கு. இடாக்கில் என்னும் இணையதளம் யாருக்காக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும்? இடாக்கில், DAAKHIL.
1: ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் கன்சியூமர்.
0: கன்சியூமர் தான். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. கன்சியூமர்னால என்னது ஆக்சுவலா?
1: கன்சம்ப்ஷன்.
0: நோ நோ நோ, நாட் கன்செப்ஷன். கன்சியூமர்னுடைய

0: யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது போது கன்சியூமருடைய எந்த பர்பஸ் அவங்களுக்கு என்ன?
1: ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்.
0: கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், சூப்பர். சோ டீம் சி உங்களுடைய முறையிலே சொல்லியிருக்கீங்க இல்லையா, 10 முழு மதிப்பெண்கள். இது நுகர்வோர் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளமாகும். இது நுகர்வோர்கள் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் புகார்களை பதிவு செய்யவும் அதனை கண்காணிக்கவும் இந்த இணையதளம் பயன்படுகிறது. இது நுகர்வோர் குறை தீர்க்கும் முறையை எளிதாக்கவும் திறமையானதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் வந்து மத்திய அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏனிக்கு, நல்லா கேளுங்கம்மா. இது நாட்டின் முதன்மையான நிறுவனங்களில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் முனைவர் பட்டங்களுக்கு மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு சிறந்த திறமையானவர்களை ஈர்ப்பதற்காக இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்தியாவில் ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ரூபாய் 70,000 தொடங்கி 80,000 வரை அளிக்கப்படுகிறது. இதை தவிர உபகரணங்கள் மற்றும் மென்பொருள்கள் வாங்குவது, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, தேசிய சர்வதேச பயணம் போன்றவற்றுக்கு ஆண்டுதோறும் சுமார் 2,00,000 வரை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் பெயர் என்ன? ஒன்னு எக்ஸ்பான்ஷனா சொல்லுங்க, இல்ல அப்ரிவேஷனா சொல்லுங்க. ஃபேமஸ் ஸ்கீம் தான் அது, சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் டீம் ஏ. சரி, டீம் பி.
1: பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்.
0: பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப், சூப்பர். டீம் பி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். PMRF எனப்படும் பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம் எனப்படும் பிரதமரின் ஆராய்ச்சி ஃபெலோஷிப் திட்டமாகும். இப்போ அடுத்த கேள்வி டீம் பிக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. இன்ஸ்பயர் எனப்படும் திட்டம் யாருக்கானது சொல்லுங்க.
1: சரி, யங் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் டு ஸ்டடி சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பைர்ன்ற ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்களை அட்ராக்ட் பண்ணுறது மெயினாக சயின்ஸில், சூப்பர். டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை தொடர திறமையான இளைஞர்களை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டதாகும். இன்ஸ்பயர் என்பது இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்சூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச் என்பதாகும். அடுத்த கேள்வி சி அணிக்கு. இந்த திட்டம் பட்டியல் இன மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளின் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. ஆதர்ஷ் கிராமங்கள் எனப்படும் மாதிரி கிராமங்களை உருவாக்குதல், அவர்களுடைய வருமானம் பெருகும் திட்டங்களை வழங்குதல் மற்றும் பட்டியல் இன மாணவர்களுக்கு விடுதிகளை கட்டுதல் போன்றவற்றை இத்திட்டத்தில் அடங்கும். இத்திட்டத்தின் பெயர் என்ன? அப்ரிவேட்டடா சொல்லுங்க, ரொம்ப பாப்புலர் ஸ்கீம் அது, இல்ல எக்ஸ்பான்ஷனாகவும் சொல்லுங்க. சரி, இப்பொழுது வாய்ப்பு டீம் ஏக்கு வழங்கப்படுகிறது. சரி, நீங்க சொல்லிடுவீங்க டீம் பி என்ன, நீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதவ் யோஜனா ஸ்கீம், சரிங்களா. இப்ப அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு
2: பாத்துருவோம். முடிவில் 50 points, B team 110 points, C team 50 points.
0: இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை வரும் வாரம் கேட்டு ரசிக்கலாம்.
3: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜதர்ஜீவன், ஜி புவன பிரசித்தா, டி துளசி நாயகி, ஹஜுல் அதீஃபா.

0: இன்றைய இளைய பாரதத்தில் இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், சிகரத்தையா சிக்கலையா குறித்த பட்டிமன்றம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் எஸ் ஜோதிகா, எஸ் விஷால், ஆர் ராஜா, இ சங்கீதா, ஏ அருணா.
1: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பட்டிமன்ற நடுவராக நான் உங்கள் ஜோதிகா செல்வம். நான் ரெமோ சர்வதேச கல்லூரியில் பிஎஸ்சி ஏவியேஷன் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். சரி, இன்று நாம் ஆராயப்போகும் தலைப்பு நம் சமகாலத்திற்கேற்ற ஒரு தலைப்பு. அதாவது இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், சிகரத்தையா சிக்கலையா என்ற தலைப்பில் தான் இன்று நாம் விவாதம் செய்ய இருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு ஒரு சாதாரண விவாத தலைப்பு மட்டுமல்ல, இது நம் சமூகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பு என்றே நாம் சொல்லலாம். சரி, இளைஞன் என்றால் யார், வயது மட்டும் இளமையா? இல்லை, சிந்தனை இளமைதான் உண்மையான இளமை. அப்படி சிந்தித்து செயல்படும் விதமாக இன்று நம்மிடையே 4 இளைஞர்கள் 2 அணியாக பிரிந்து வந்திருக்கிறார்கள். அந்த 2 தரப்பினரும் என்ன பேச போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் ஒரு பக்கம் விண்ணை நோக்கி பாயும் ராக்கெட்டுகள் போல் முன்னேறுகிறார்கள், மற்றொரு பக்கம் கைபேசியை நோக்கி தலைகுனிந்து நிற்கும் தலைமுறையாகவும் விமர்சிக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் இஸ்ரோவில் பணிபுரியும் இளைஞர்கள் சந்திரனில் காலடி வைக்கிறார்கள், மற்றொரு பக்கம் சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணடித்து தங்கள் திறமைகளை மறந்துவிடும் இளைஞர்களும் இருக்கிறார்கள்னு 2 அணியினரும் பேச வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக இன்றைய இளைஞர்கள் சிக்கலை நோக்கித்தான் போறாங்கன்னு பேச வருகிறார் சு விஷால். இவர் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்மொழி துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். வாங்க, உங்க வாதத்தை தாங்க.
2: செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கன முழங்கும் மொழி, நாகரிகம் தோன்றிய மொழி, கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி. என் தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். அகில இந்திய வானொலி நேயர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், சிகரத்தையா சிக்கலையா. அதில் நான் இன்றைய இளைஞர்கள் சிக்கலை நோக்கியே செல்கிறார்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தொழில்நுட்ப வளர்ச்சி முன்னேற்றமா மயக்கமா? இன்று ஒரு குழந்தை பேச கற்றுக்கொள்ளும் முன்பே கைபேசியை ஸ்வைப் செய்ய கற்றுக்கொள்கிறது, அது முன்னேற்றமா அல்லது பழக்க சிக்கலா? இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களையே அதிகம் விரும்புகின்றனர். அவர்களின் காலை எழுச்சி மணி அலாரம் அல்ல, நோட்டிபிகேஷன். ஒரு காலத்தில் மாணவர்கள் புத்தகத்தின் பக்கங்களை திருப்பினார்கள், இன்று அவர்கள் திருப்புவது ரீல்ஸ். தகவல் கிடைக்கிறது, சரி, ஆனால் அதில் எவ்வளவு உண்மை, எவ்வளவு உபயோகம்? தகவல் வெள்ளத்தில் மூழ்கி அறிவு இல்லாமல் போகும் நிலை, இது சிக்கல் அல்லவா? முன்னோர் காலத்தில் ஒரு இளைஞன் தன் திறமையால் உயர்ந்தான். இன்று ஒரு இளைஞன் லைக்ஸ் மூலம் உயர்ந்தாக வேண்டும் என்று நினைக்கிறான். 15 வினாடி வீடியோவில் புகைப்பெற வேண்டுமென்ற ஆவல் 15 வருட உழைப்பை விட முக்கியமா? இது சிகரமா அல்லது தற்காலிக மயக்க சிக்கலா? இன்று பட்டங்கள் அதிகம், ஆனால் பணியிடம் குறைவு. பொறியியல் படித்தவர் வங்கி தேர்வு எழுதுகிறார், கலைப்பட்டம் பெற்றவர் ஐடி வேலை தேடுகிறார். திறமைகள் இருக்கின்றன, ஆனால் திசை தெரியவில்லை. இதை கூறும்போது எனக்கு நினைவிற்கு வருவது டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் சொன்னார், ட்ரீம் ட்ரீம் ட்ரீம். ஆனால் இன்று பல இளைஞர்கள் கனவு காண்கிறார்கள், அதை செயலாக்கும் திட்டம் இல்லை. நடுவர் அவர்களே, கனவு பிளஸ் திட்டமிடல் அப்படின்னு இருந்தாதான் சிகரத்தை அடைய முடியும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் கனவு மைனஸ் திட்டமிடல் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் எப்படி இளைஞர்கள் சிகரத்தை நோக்கி செல்வாங்க? எல்லாரும் சிக்கலை நோக்கி தான் செல்வாங்க. மனநலம் இன்று பேசப்படாத ஒரு பிரச்சனை. முன்னொரு காலத்தில் தோல்வி என்றால் அனுபவம், இன்று தோல்வி என்றால் மன அழுத்தம், போட்டித் தேர்வு, வேலை அழுத்தம், குடும்ப எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் சேர்ந்து மனதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமை. அவனை விட நான் ஏன் குறைவு, அவள் போல் நான் ஏன் இல்லை? அந்த நஞ்சை சமூக ஊடகங்கள் தினமும் ஊட்டுகின்றன. இது சிகர பயணமா அல்லது மனச்சிக்கலா? ஒரு காலத்தில் நண்பன் என்றால் வாழ்நாள் முழுவதும், இன்று ஃபாலோ என்றால் நட்பு. உறவுகள் ஆழம் இழந்துவிட்டன. முகத்தில் சிரிப்பு, மனதில் தனிமை. தனிமை இன்றைய இளைஞர்

0: இளைஞர்களின் பெரிய சிக்கல். முன்னோர் தலைமுறை உழைப்பை மதித்தது. இன்றைய தலைமுறை உடனடி வெற்றியை விரும்புகிறது. விதை போட்டவுடன் மரம் வராது. ஆனால் இன்றைய இளைஞன் உடனடி வெற்றியை தேடுகிறான். அது கிடைக்காத போது ஏமாற்றம். இதுவே சிக்கல். ஒரு இளைஞன் சொன்னான், அண்ணா நான் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போகணும்னு. நான் கேட்டேன், எப்படின்னு? அவன் சொன்னான், முதல்ல ரீல் வைரல் ஆகணும். ரீல் வைரல் ஆகலாம், ஆனால் வாழ்க்கை வைரல் ஆக வேண்டுமென்றால் வேர்கள் வலிமையாக இருக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைய இளைஞர்கள் திறமை இல்லாதவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலை சிக்கல்களால் நிரம்பியுள்ளது. தொழில்நுட்ப சிக்கல், மனச்சிக்கல், வேலைவாய்ப்பு சிக்கல், அடையாள சிக்கல், உறவு சிக்கல். இந்த சிக்கல்களின் மத்தியில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவர்கள் சிகரத்தை நோக்கி செல்ல விரும்புகிறார்கள், ஆனால் சிக்கல்களின் காட்டில் வழி தவறுகிறார்கள். ஆகவே இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பில், இன்றைய இளைஞர்கள் சிகரத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று சொல்வது கனவு, சிக்கலையே நோக்கி செல்கிறார்கள் என்று சொல்வதே நிஜம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்பவே சிறப்பாக வந்து சிக்கல் பற்றி பேசிட்டு போயிருக்காரு. இன்று குழந்தைகள் பேச கற்றுக்கொள்வதற்கு முன்பே இன்று கைபேசியை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறது. இப்படி இருக்க எப்படி சிகரத்தை நோக்கி செல்வார்கள் என கேள்வி எழுப்பிட்டு போயிருக்காரு. அதற்கு பதிலளிக்க இவர்களை தொடர்ந்து இன்றைய இளைஞர்கள் சிகரத்தை நோக்கி தான் செல்கிறார்கள்னு பேச வராங்க இ சங்கீதா. இவங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார்கள். வாங்க, உங்க வாதத்தை தாங்க.
2: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது எதிரணியினருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கனவு காணுங்கள் என்றார் அப்துல் கலாம். அந்த கனவை நனவாக்க தூக்கத்தை தொலைத்துவிட்டு உழைப்பை மூலதனமாக்கி சிகரத்தை நோக்கி சீறிப்பாயும் சிங்கங்களை பற்றி பேச வந்துள்ளேன். என் எதிரணியில் அமர்ந்து கொண்டு இளைஞர்கள் ஏதோ சிக்கலை நோக்கி போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் திசையை உருவாக்குபவர்கள், திசை மாறுபவர்கள் அல்ல. சிகரம் என்றால் என்ன? உயர மட்டுமல்ல, அது ஒரு சாதனை, ஒரு அடையாளம், ஒரு மாற்றத்திற்கான தொடக்கம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் வேலை தேடி வரிசையில் நின்ற தலைமுறை இது. ஆனால் இன்று வேலை கொடுக்கும் தலைமுறையாக மாறி இருக்கிறது. ஒரு லேப்டாப், ஒரு சிறு அறை, இதை கொண்டே உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் நிறுவனங்களை உருவாக்குகின்றார்கள். இது வெறும் பொருளாதாரம் அல்ல, இது சுயசார்பு வளர்ச்சியின் சிகரம். கிராமத்து இளைஞன் கூட இன்று செயற்கை நுண்ணறிவு பற்றியும் கோடிங் பற்றியும் பேசுகிறான். உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளில் இந்திய இளைஞர்கள் அமர்ந்திருப்பது நம் அறிவின் சிகரத்தை எட்டி பிடிப்பதற்கான சாட்சி இல்லையா நடுவர் அவர்களே? வளர்ச்சி என்பது வெறும் வங்கி கணக்கில் இல்லை. சமூகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக உடனுக்குடன் குரல் கொடுக்கும் விழிப்புணர்வு இளைஞர்களிடமே இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாலின சமத்துவம் என சமூகத்தின் சிந்தனை போக்கை மாற்றும் சிந்தனை வளர்ச்சியின் சிகரத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். பழைய காலத்தை போல இது உன்னால் முடியாது என்று சொன்னால் இன்றைய இளைஞன் ஒதுங்கி போவதில்லை. ஏன் முடியாது என்று கேள்வி கேட்டு முட்டி மோதி முன்னேறுகிறான். விளையாட்டு முதல் விண்வெளி வரை இன்றைய இளைஞர்கள் கொடிக்கட்டி பறக்கிறார்கள். இது வெறும் வேகம் அல்ல, இது விவேகமான வளர்ச்சி. அலைபேசி அவர்களின் கைகளில் இருக்கலாம், ஆனால் அவர்களின் கண்கள் அகிலத்தையே அளந்து கொண்டிருக்கின்றன. தொழில்நுட்பத்தில் பாருங்கள், ஒரு மொபைல் போன் இருந்தால் உலகத்தையே கையில் வைத்திருக்கிறார்கள். ஸ்டார்ட் அப் தொடங்குகிறார்கள், ஆப் உருவாக்குகிறார்கள், டிஜிட்டல் உலகில் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். சமூக பொறுப்பிலும் இளைஞர்கள் பின்தங்கவில்லை. பசுமை பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, கல்வி விழிப்புணர்வு எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுப்பவர்கள் இளைஞர்களாகவே இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் தோல்வியை கண்டு பயப்படுவதில்லை, தோல்வியை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் அவர்கள் சிகரத்தையே நோக்கி செல்கின்றார்கள். முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய இளைஞர்கள் வழி தவறவில்லை, அவர்கள் புதிய வழிகளை உருவாக்குகிறார்கள். பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடுவதும் பிளாஸ்டிக் இல்லாத உலகிற்காக குரல் கொடுப்பதும் இதே இளைஞர்கள்தானே. சமூக வலைத்தளங்களை வெறும் பொழுதுபோக்கிற்கு பயன்படுத்தாமல் ஒரு சமூக பிரச்சினைக்காக லட்சக்கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் வலிமை கொண்டவர்கள். இது சமூக வளர்ச்சியின் சிகரம். ஆனால் அதே போனில் உலகத்தையே புரட்டி போடும் அறிவையும் தேடுகிறோம். சிகரத்தை நோக்கி செல்ல முறையான கல்வி மற்றும் ஆரோக்கியம் இளைஞர்களுக்கு அவசியமான ஆயுதங்கள். இளைஞர்கள் வெற்றி கொடியுடனே சிகரத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். டிஜிட்டல் உலகில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்படி இருக்க இளைஞர்கள் எப்படி சிக்கலை நோக்கி செல்கிறார்கள் என்று எனது எதிரணியர் பேசுகிறார்கள். இளைஞர்கள் வெற்றி கொடியுடனே சிகரத்தை நோக்கியே பயணிக்கிறார்கள் என்பதே எனது தரப்பு வாதம். நன்றி.
1: சிகரமே என்று அணியில் இருந்து வந்தவங்க ரொம்பவே அருமையா பேசிட்டு போயிருக்காங்க. அது மட்டுமா, ஒரு காலத்தில் வேலை தேடி சென்ற தலைமுறை இருந்தது, ஆனால் இன்று வேலையை உருவாக்கும் தலைமுறையாக இருக்கிறாங்கன்னு சிகரத்தை பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து இன்றைய இளைஞர்கள் சிக்கலையே நோக்கி செல்கிறார்கள் என்ற அணியின் நிறைவு பேச்சாளராக பேச வருகிறார் ராஜா. இவர் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்மொழி துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். வாங்க, உங்க வாதத்தை தாங்க.
3: செந்தமிழ் நாடெனும் போதினிலே

தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கது மூச்சினிலே. அகில இந்திய வானொலி நேயர்களுக்கும் நடுவர் உள்ளிட்டோருக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், சிகரத்தையா சிக்கலையா? இதில் சிக்கலை தான் நோக்கி செல்கிறார்கள் என்னும் தலைப்பின் கீழ் நான் பேச வந்திருக்கிறேன். சரி, ஒரு நாட்டின் எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது என்றால் அது இளைஞர்களின் கையில்தான் இருக்கிறது எனலாம். இளமை என்பது சக்தி, வேகம், கனவு, சாதனை ஆகியவற்றின் பெயர் எனலாம். ஆனால் அதே இளமை தவறான திசையில் நகர்ந்தால் அது சிக்கல்களின் கதவையும் திறந்துவிடும். ஆம், எனவே இன்றைய இளைஞர்கள் சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தலைப்பு குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, அவர்களின் தற்போதைய நிலையை ஆராய்ந்து சரியான வழிகாட்டலை வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதாகும் என்பதை சொல்லி சீரிய எண்ணத்துடன் என் கருத்துக்களை பேச தொடங்குகிறேன். வாழ்க்கை என்றால் என்ன? பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் சந்திக்கும் அனுபவங்களின் தொடர்ச்சிதான் வாழ்க்கை எனலாம். அந்த அனுபவங்கள் அனைத்தும் சீராக எளிதாக நம்மால் நினைத்தபடி நடக்கிறதா? இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு சிக்கல், ஒரு சவால், ஒரு குழப்பம் நம்மை எதிர்கொள்ளத்தான் செய்கிறது. பள்ளிக்கு செல்லும் பொழுது குழந்தைக்கே சிக்கல் தொடங்குகிறது. படிப்பு சுமை, தேர்வு பயம், பெற்றோரின் எதிர்பார்ப்பு, இவை சிறு மனதில் அப்பொழுதே பெரும் அழுத்தமாக மாறிவிடுகின்றது. இளைஞனாக வளரும் பொழுது வேலை, சம்பளம், குடும்ப நிலை, சமூக நிலை என்று பல சிக்கல்கள் இப்படியே வரிசையாக நிகழ்கின்றன. திருமண வாழ்க்கையில் புரிதல் சிக்கல், பொருளாதார சிக்கல், உறவு சிக்கல் என முடிவே இல்லை. இதனை கண்ணதாசன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது ஓர் ஓட்டம், அதில் வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததே வாழ்க்கை. ஆம், இந்த ஓட்டத்தில் தடைகள் இல்லாமல் இருந்தால் அது ஓட்டமாக இருக்கும், அதேபோல் சிக்கல்கள் இல்லாமல் இருந்தால் அது வாழ்க்கையாக இருக்கும் என்பதை அழகுபடுத்தி கூறியிருப்பார் போலும். சிக்கல் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்கிறது? மனிதன் பிறக்கும் தருணத்திலேயே அவன் அழுகையோடு வாழ்க்கையை தொடங்குகிறான். அந்த அழுகை கூட ஒரு சிக்கலின் அறிகுறிதான், அது உயிரோட்டத்தின் தொடக்கம் எனலாம். சிக்கல்களை நாம் பிரித்து வகைப்படுத்தினோம் என்றால் நம்மை சிந்திக்க வைக்கின்றன, துணிச்சலை வளர்க்கின்றன, அனுபவத்தை அளிக்கின்றன என வகைப்படுத்தி கொண்டே போகலாம். மேலும் இன்றைய சூழ்நிலையில் சிக்கல் வந்தால் சிலர் ஓடுகிறார்கள், சிலர் உடைந்து விடுகிறார்கள், சிலர் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இறக்கத்தான் செய்கிறார்கள். சரி, புத்தர் அவர்களின் முதல் உண்மை என்ன தெரியுமா? உண்மை சிரமம், துன்பம், சிக்கல், துக்கம் என்பதுதான். இப்படி இருக்க வாழ்க்கை சிக்கலற்றது என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? முன்பு மனிதன் உணவிற்காக போராடினான், இப்பொழுது மனிதன் தகவல்களால் போராடுகிறான். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் தகவல் பெருக்கம், தனி உரிமை பிரச்சனைகள், செயற்கை நுண்ணறிவு தாக்கம், வேலைவாய்ப்பு மாற்றங்கள் போன்றவைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். தொடர்ந்து இன்றைய மனிதனுக்கு பிரச்சனை வாய்ப்பின்மை அல்ல, வாய்ப்புகள் அதிகம் இருப்பதே பிரச்சனையாக இருக்கிறது. எந்த படிப்பு, எந்த வேலை, எந்த நகரம், எந்த வாழ்க்கை முறை என அதிகமான தேர்வுகளே இளைஞர்களை பெரிதும் பாதிக்கின்றன. இளைஞர்களின் வாழ்க்கையில் குழப்பம் மற்றும் பாதைகள் குறித்த தீர்வுகள் பல வகையாக வருகின்றன எனலாம். அவர்களின் இலக்குகளை எங்கு செலுத்துவது என்பதில் தெளிவில்லாமல் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் மன அழுத்தங்கள் மற்றும் மனநிலை பிரச்சனைகள், அதிகப்படியான அழுத்தம், தாழ்வு மனநிலை மற்றும் குறுக்கு வழி வாழ்க்கை. மேலும் தொலைபேசிகளால் இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. தொடர்ந்து சமூக ஒத்துழைப்பு இல்லாமை, சமூகத்தில் பல காரணங்களால், உறவு அமைப்பால், மனநிலைகள் இளைஞர்களுக்கு அவசரமாக மாற்றப்படும் போது அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது எனலாம். இலக்கின் மீது தயக்கம், சில இளைஞர்கள் தங்களின் வாழ்வின் நோக்கங்களை புரிந்து கொள்ள இயலாமல், எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தெளிவான கண்ணோட்டம் கூட இல்லாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனை ஆராய்ந்து அலசும் போது இளைஞர்கள் முழுமையாக அவர்களின் மனநிலை, சமூக நிலை மற்றும் வாழ்வின் பல்வேறு பரிணாமங்களை பொறுத்தது எனலாம். நடுவர் அவர்களே, இளைஞர்கள் முன்னேறுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் சிக்கல்களிலிருந்து விடுபட்டுள்ளனரா என்றால் இல்லவே இல்லை. சமூக ஊடகங்களில் செலவிடுவதால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. மற்றவர்களை பார்த்து நாம் அவரை போன்று வர வேண்டும், வாழ வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது அவர்களின் தன்னம்பிக்கை பாதிக்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு குழப்பம் பற்றியும், படிப்பு பற்றியும், வேலை பற்றியும் யோசிக்கின்ற பொழுது இலக்கில் தெளிவு இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இளைஞர்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகிறது. ஆனால் நடுவர் அவர்களே, இளைஞர்கள் முன்னேறத்தான் முயலுகிறார்கள், ஆனால் சிக்கல்களின் வலையில் சிக்கி அவர்கள் அமைதிப்படுத்தப்படுகிறார்கள். சினிமா, சமூக ஊடகம், விளம்பரம், இவை வாழ்க்கையை மிக அழகாக

சரியாக காட்டுகின்றன. ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படி இருப்பதில்லை. சோதனை இல்லாத வாழ்வு எங்கே என்று பாரதியார் அழகாக கூறியிருப்பார். ஆனால் இன்றைய மனிதன் சோதனை இல்லாத வாழ்க்கையே எதிர்பார்க்கிறான். எதிர்பார்ப்பு உயர்ந்தால் ஏமாற்றமும் உயர்கிறது. இதுவே சிக்கல். மனிதன் ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான சிறு முடிவுகளை எடுக்கின்றான். எழுந்ததும் என்ன அணியலாம், என்ன சாப்பிடலாம், யாரை நம்பலாம் என முடிவெடுக்கும் பொறுப்பே ஒரு மன அழுத்தமாக மாறுகிறது. வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான தேர்வுகளின் சங்கிலி. அந்த தேர்வுகளே சிக்கலின் மூல காரணம். இதுவே நிதர்சனமான உண்மை. நான் யார் என்ற கேள்வி மனிதனை தொடர்ந்து துரத்துகிறது. சமூகத்தில் பிறர் எதிர்பார்ப்பு, பெற்றோர் கனவு, நண்பர்கள் ஒப்பீடு, சமூக ஊடக முகமூடி, இவற்றுக்குள் உண்மையான நான் எங்கே? இந்த அடையாள குழப்பமே இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய உளவியல் சிக்கலாக உள்ளது எனலாம். அறிவு அதிகமானால் தெளிவு வரும் என்று நினைத்தோம். ஆனால் இன்று அறிவு அதிகமானதால் குழப்பமே அதிகமாகிறது. நடுவர் அவர்களே, நாம் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் சுதந்திரம் வந்தவுடன்

0: கால குழப்பமே இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய உளவியல் சிக்கலாக உள்ளது எனலாம். அறிவு அதிகமானால் தெளிவு வரும் என்று நினைத்தோம், ஆனால் இன்று அறிவு அதிகமானதால் குழப்பமே அதிகமாகிறது. நடுவர் அவர்களே, நாம் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுகிறோம், ஆனால் சுதந்திரம் வந்தவுடன் பொறுப்பு வருகிறது. ஆகவே சுதந்திரமே ஒரு புதிய சிக்கலை உருவாக்குகிறது. இப்பொழுது இளைஞர்கள் ஒரு புதிய கேள்வியை சந்திக்கிறார்கள், என் வேலையை இயந்திரம் எடுத்துவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஆகவே தொழில்நுட்பம் முன்னேறும் பொழுது மனிதன் தன்னை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதுவும் ஒரு புதிய வாழ்க்கைக்கான சிக்கலாக அமைகிறது. புத்தர் வாழ்க்கையின் துன்பத்தை உணர்ந்த பின்தான் ஞானம் பெற்றார். அதாவது சிக்கலை உணர்ந்தனால்தான் தீர்வை தேட முடியும். சிக்கல் இல்லாமல் தேடலும் இல்லை, தேடல் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லை என்பது இங்கு உண்மையாகிறது. வாழ்க்கை என்பது நேரடி பாதை அல்ல, அது புதிர்கள் நிறைந்த பயணம். ஒவ்வொரு நாளும் புதிய சிக்கல், புதிய சவால். ஆனால் உண்மையில் சிக்கல் இல்லாத வாழ்க்கை என்பது உயிரற்ற நிலை. சிக்கல்களே வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகின்றன. எனவே வாழ்க்கை என்பது சிக்கலே. இது ஒரு குறை சொல்லும் வாக்கியம் அல்ல, வாழ்க்கையின் இயல்பை வெளிப்படுத்தும் உண்மை. இன்றைய இளைஞர்கள் திறமையற்றவர்கள் அல்ல, அவர்கள் புத்திசாலிகள், திறமைசாலிகள், கனவு காண்பவர்கள். ஆனால் திசை திரும்பும் தொழில்நுட்பம், அதிகப்படியான எதிர்பார்ப்பு, உடனடி வெற்றி, ஆசை, மனநிலை அழுத்தம் இவற்றால் அவர்கள் அறியாமலே சிக்கலை நோக்கி நகர்கிறார்கள். எனவே இன்றைய இளைஞர்கள் சிக்கலை நோக்கி செல்லுகிறார்கள் என்பது குற்றம் சாட்டும் வாக்கியமல்ல, வழிகாட்ட வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் எச்சரிக்கை. ஆகவே இன்றைய இளைஞர்கள் சிக்கலை தான் நோக்கி செல்கிறார்கள் என்பதை உறுதியாக ஆதரித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இந்த அணியின் நிறைவு பேச்சாளர் என்ற நிலையில் இவரும் ரொம்பவே நிறைவா பேசிட்டு போயிருக்காரு. நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்களிடம்தான் இருக்கிறது, ஆனால் இன்றைய இளைஞர்கள் பல சிக்கலை நோக்கித்தான் போறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவருக்கு பதிலளிக்க வருகிறார் இன்றைய பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளராகவும், இன்றைய இளைஞர்கள் சிகரத்தையே நோக்கி செல்கிறார்கள் என்ற அணியின் நிறைவு பேச்சாளராக பேச வருகிறார் ரா விசாலாட்சி. சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார்கள். வாங்க, உங்க வாதத்தை தாங்க.
2: எங்கிருந்து வருகுவதோ ஒளி யாவர் செய்குவதோ, அடித்தோழி குஞ்சு நின்றும் வருகுவதோ, மர கொம்பி நின்றும் வருகுவதோ, வெளி மஞ்சு நின்று வருகுவதோ, என்றன் மதி மறிநிட செய்குதடி. அகில இந்திய வானொலி நேயர்களுக்கும், மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், எங்களுடைய எதிரணியர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிட்டு போயிருந்தவங்க சொன்னாங்க, படிப்பு ஒரு சுமைன்னு, அது மன அழுத்தத்தை ஏற்படுத்துதுன்னு. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்னார் அதிவீரராம பாண்டியன். அது மட்டும் இல்லாமல் அன்பு அப்படின்றது வந்து ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக சொன்னாங்க. ஆனால் கலித்தொகையில் என்ன சொல்லியிருக்குன்னா, அன்பு அப்படின்னா தன்னோட உறவினரோட சேர்ந்து இருக்கிறது தான் அன்பு. அப்போது இதெல்லாம் பொறுப்புகளை தவிர சுமைகள் அல்ல என்பதை முதலில் நான் எதிரனிடம் தெளிவாக எடுத்து கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து கேட்டவுடனே கிடைக்குது அப்படின்றாங்க. அது கிடையாது. தமக்கு தேவையான கருத்துக்களை இருந்த இடத்திலிருந்தே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அது எந்த வகையில் பிரச்சனை ஆகிறது என்பது எனக்கு தெரியவில்லை நடுவர் அவர்களே. அதே போல இவர் அடிக்கடி சொல்றாரு, ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது ஒருவரை போல மற்றொருவரும் அதே போல் ஆக வேண்டும் என்பது போல செய்வதல்ல, அது ஒரு முன்னுதாரணம். முன்னுதாரணம் சரியாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையின் எட்ட முடியாத சிகரத்தை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு பயமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்பதையும் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று வீர இளைஞர் என்று சொல்லக்கூடிய விவேகானந்தர் ஒரு கூட்டு சொல்லியிருக்கிறார், என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த தேசத்தை மாற்றி காண்பிக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் இன்று இங்கு 1000 கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நடுவர்களே. சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியன் பிரக்யானந்தா நாட்டிற்கே பெருமை தேடி தந்துள்ளார். அவர் வீரர் இல்லை என்று எதிரணி சொல்ல போகிறார்களா என்ன? அது மட்டுமல்லாது, மாண்டிசேரி கல்வி நிலையம் இன்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்வி நிலையம். அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இளைஞர்கள்தான். ஒரு நல்ல இளைஞராக மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதையும் நான் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, இன்று இளைஞர்கள் எத்தனை எத்தனை பேர் இளைய எழுத்தாளர்கள் வருகிறார்கள். விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு புதிய புதிய எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, எழுதுவது மட்டுமல்லாது, குறிப்பாக சொல்ல போனால் ஊடகத்துறையில் பலர் புத்தகங்களை அறிமுகம் செய்தல், கவிதை வாசித்தல், கதை சொல்லுதல் போன்று இலக்கிய உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று உயர்கல்வியின் சேர்க்கை விகிதம் 51.3%. இது ஒன்று போதாதா இளைஞர்களை சிகரத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு, இன்றைய இளைஞர்கள் தங்கள் கனவுகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் நம்பிக்கையை கையில் சுமந்து கொண்டு வீண் ஆசைகளை துறந்து சிகரத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் எந்த அச்சமும் தேவையில்லை. இன்று இளைஞர்

0: பிரச்சனை மற்றும் சிக்கல்கள் வந்தாலும் தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக்கி சிக்கல்களை எல்லாம் சிகரத்தை நோக்கி பயணிக்கும் வெளிச்சங்களாக மாற்றும் வல்லமை கொண்டவர்களே இன்றைய இளைய தலைமுறையினர் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இந்த அணியின் உடைய நிறைவு பேச்சாளராக வந்து மிகவும் நிறைவா பேசிட்டு போயிருக்காங்க. விவேகானந்தர் வாக்கு, கலித்தொகை, சங்க இலக்கியத்தில் இருந்து பல தகவல்களை அவர்களின் தலைப்பிற்கு பொருந்த அழகாக பேசி சென்றிருக்கிறார். சரி, இப்போ இரண்டு அணியினரும் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். இன்றைய இளைஞர்கள் செல்லும் பாதை சிகரத்தியே என்ற தலைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் வெற்றி, சாதனை, உலகளாவிய அங்கீகாரம், புதிய கண்டுபிடிப்புகள் என்று கண்டுபிடித்து சிகரங்களை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதே போல இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, வழி தவறுதல், மதிப்பீடு இல்லாத வாழ்க்கை, அளவுக்கு மீறிய ஆசைகள்னு சிக்கலை நோக்கித்தான் போறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையில் இரண்டு அணிகளும் உண்மையைத்தான் பேசிட்டு போயிருக்காங்க. நாம் ஒரு விஷயத்த மறக்க கூடாது, இளைஞர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். குடும்பம், கல்வி, சமூகம், அரசியல், தொழில்நுட்பம்னு இவை அனைத்தும் தான் இளைஞர்களின் திசையை நிர்ணயிக்கின்றன. இன்றைய இளைஞன் ஒரு கையில் கனவு வைத்திருக்கிறான், மற்றொரு கையில் கைபேசியை வைத்திருக்கிறான். அவன் முன் சொன்னது போல இஸ்ரோவில் ராக்கெட்டை ஏவுகிறான், அதே நேரத்தில் சமூக ஊடகத்தில் ரீல்களையும் ஏவுகிறான். இதுதான் இன்றைய தலைமுறையின் இரட்டை முகமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை, சிக்கல் என்பது முடிவல்ல, அது ஒரு சோதனை. ஏபிஜே அப்துல் கலாம் இப்படி சொல்கிறார், ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ சீ இன் ஸ்லீப், ட்ரீம் இஸ் சம்திங் தட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். அதாவது அந்த கனவு இன்று இளைஞர்களை தூங்க விடாமல் உழைக்க வைக்கிறது. அதனால்தான் ஸ்டார்ட் அப் உலகில் இந்திய இளைஞர்கள் சாதிக்கிறார்கள், வெளிநாடுகளில் தங்கள் திறமையை நிரூபிக்கிறார்கள், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறார்கள். ஆம், சிக்கல்கள் உள்ளன. போட்டி, அழுத்தம், வேலைவாய்ப்பு, குழப்பம், மன அழுத்தம், சமூக ஊடகத்தின் பாதிப்பு என எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களை தாண்டும் சக்தியும் அவர்களிடமே இருக்கிறது. ஒரு தலைமுறை சிக்கலை மட்டும் நோக்கி சென்றிருந்தால் இன்று நாம் முன்னேற்றம் பற்றி பேச முடியுமா? நிச்சயம் முடியாது. நாம் இங்கு கவனிக்க வேண்டியது, இன்றைய இளைஞன் அவன் பல சிக்கல்களை சந்திக்கிறான், ஆனால் சிகரத்தை நோக்கி செல்லும் கனவை விட்டுவிடுவதில்லை. அதனால்தான் சொல்கிறேன், இன்றைய இளைஞர்கள் சிக்கல்களை சந்தித்தாலும் அவர்கள் செல்லும் பாதை இன்று மட்டுமல்ல, என்றும் சிகரமே சிகரமே சிகரமே என்பதை இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், சிகரத்தையா சிக்கலையா குறித்த பட்டிமன்றம் கேட்டீர்கள்.

0: கோச்சடையான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடிய பாடல் ஒலித்தது.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் நண்பகல் 12 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. கேட்பதற்கு
3: முன்
4: பிளாட்ஃபார்ம்
5: நம்பர் 2
4: பாத்தியா?
5: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன்.

0: என்ன பண்ணுவ? ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல
1: மடையா, திருந்துடா.
0: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை,
2: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க பை பை.
0: ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: பிற்பகல் 12:10 சங்கீத சாரல், திருவான்மியூர் எம் பாலசுப்ரமணிய குழுவினரின் நாகஸ்வரேசை. 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், உத்திரமேரூர் கல்வெட்டுகள், உரைச்சித்திரம் எழுதியவர் ஜே இளஞ்செழியன் அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
5: பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள், மரங்கள், இவை நான்கும் ஒருங்கிணைந்த பண்ணையின் தூண்களாகும்.
6: கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும்.
7: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முக்கிய குறிக்கோள் கழிவுகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது. மறுசுழற்சியினால் கிடைக்கும் சத்துக்கள் பயிர்களுக்கு உரங்களாகின்றன.
4: சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர் பங்குபெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: எட்டு 8:05-9:15 திரைகானம். 8:45 த ஆங்கில நிகழ்ச்சி த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சேஞ்சிங் லைஃப், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்களின் கவிதை குறித்த இலக்கிய உரை வழங்குகிறார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10:00 அகில பாரத இசை, பண்டிட் அர்னாப் சட்டோபாத்யாய் அவர்களின் பாட்டு. இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
8: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
9: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
8: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 தேதி.
10: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
11: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi today inaugurated the new terminal building of Jodhpur Airport in Rajasthan. The project has been developed at a total cost of 480 crore rupees, spread over an

0: நேரம் 12:39:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள்

0: செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி

மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்ற

0: பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 12:50. வானிலை, தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்களின் ரசிக்கலாம் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடல். தாயன்பன் இசையில் பாடியுள்ளார்கள் உஷாராஜ், டி எல் தியாகராஜன்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் 2016 தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் பயன்கள் என்னவென்றால், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது மற்றும் நாட்டில் சமையல் எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில் சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால், இது பெண்களுக்கான அதிகாரமளிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் இந்த திட்டம் இருக்கும். சமையல் எரிவாயு

விநியோகச் சங்கிலியால் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது. பிபிஎல் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு எல்பிஜி இணைப்புக்கும் குறைந்த அளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான நிர்வாக செலவை அரசே ஏற்கிறது. இந்த மானியம் சிலிண்டர், பிரஷர் ரெகுலேட்டர், புக்லெட், சேஃப்டி ஹோஸ் மற்றும் இதர பொருத்துதல் கட்டணங்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்திற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் அடுப்புகளை வாங்குவதற்கு வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது அனைத்து வகையான விநியோகஸ்தர்களின் கீழ் வரும் அனைத்து பிபிஎல் குடும்பங்களையும் உள்ளடக்கியது மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு அளவு சிலிண்டர்களையும் விநியோகம் செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மலைப்பகுதி மற்றும் மாநில மக்களுக்கும் கிடைக்கும். சமையல் நோக்கங்களுக்காக எல்பிஜி பெறுவதில் மக்கள் எதிர்கொள்ளும் பல சிரமங்களையும் இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, சமைக்கும்போது தூய்மையற்ற புதைப்படிவ எரிபொருள் மற்றும் பிற எரிபொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை குறைக்கிறது, சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எரிபொருளின் பயன்பாட்டிலிருந்து உட்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது, அடுப்பு புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் தூய்மை சீரழிவை தடுக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவிற்கு தகுதிகள்: விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மேலும் வீட்டில் வேறு எந்த எல்பிஜி இணைப்பும் வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் பிபிஎல் தரவுத்தளத்தில் வழங்கப்பட்ட தகவலோடு பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேறு எந்த திட்டத்திலும் பதிவு செய்யக்கூடாது. இது தவிர விண்ணப்பதாரர் தனது பிபிஎல் நிலை, அடையாளம் போன்றவற்றை குறிக்கும் ஆவணங்களின் தொகுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று நீங்கள் கேட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சிற்றுரை.

0: சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
1: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலி உலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.

0: மன்னர்களும் நாயக்க மன்னர்களாலும் மற்றும் விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர் ஆகியோர் ஆட்சி செய்துள்ளனர்.
1: குறிப்பாக முதலாம் பராந்தகன் ஆட்சி காலத்தில் உத்தரமேரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கோயில்களிலும் தேர்தல் முறை பற்றி கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் முறை என்பது குடவோலை முறை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குடவோலை முறை தேர்தலை பற்றி இரண்டு கல்வெட்டுகள் உள்ளன. ஊர் பொதுமக்கள் பொதுமக்கள் சபை நடத்தி வந்துள்ளனர். இச்சபை மூலம் உழவு, கல்வி, மராமத்து வேலைகள், கோயில் பணி, வாணிபம் முதலானவற்றை நிர்வகித்து வந்துள்ளனர் எனவும், சபை பல வாரியங்களாக செயல்பட்டு வந்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: இந்தியாவில் முதன் முதலாக தேர்தல் முறை மூலம் இங்குதான் அங்கத்தினர்களை, அதாவது வார்டு உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறை செயல்பட்டதாக இக்கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை, மக்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்தும், நீர்ப்பாசன தொட்டிகள், சாலைகள் மற்றும் பிற விஷயங்களை கவனிக்க குழுக்கள் நியமித்தல், தேர்தலில் நிற்பவர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும், அதற்கான தகுதிகளையும் குறிப்பிட்டுள்ளது.
1: ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறியவர்களையும், கொலைக்காரர்கள், பொய்யர்கள், மோசடி செய்பவர்கள் மற்றும் திருமணமான பெண்களுடன் உறவு வைத்திருப்பவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை என கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் கல்வெட்டில் குடவோலை முறை பற்றி 12 வரிகளிலும், இரண்டாவது கல்வெட்டில் 18 வரிகளிலும் விளக்குகிறது. சதுர்வேதி மங்கலம் என்பது இரண்டாம் நந்திவர்மன் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. இங்குள்ள நிலங்கள் 1200 வேத வைஷ்ணவ பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலமாகும். எனவேதான் உத்தரமேரூருக்கு சதுர்வேதி மங்கலம் என பெயர் வந்தது.
0: குடவோலை முறை தேர்தல் பற்றி விரிவாக பார்க்கலாம். கிராம சபைக்கு தேவையான குழுக்களை அரசு ஆணையின்படி அரசு அதிகாரி ஒருவர் உடனிருக்க, ஒவ்வொரு ஆண்டும் சம்வத்சர வாரியம், தோட்ட வாரியம், ஏரி வாரியம், பொன் வாரியம், பஞ்சவாரியம் போன்ற வாரியங்கள் அமைக்கப்பட்டு அதன் செயல்பாட்டிற்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன, அவர்களது பதவிக்காலம் போன்றவை பற்றி இனி விரிவாக பார்க்கலாம்.
1: உத்தரமேரூர் சபையில் 30 வார்டுகளும் அதில் 12 பட்டியலின மக்கள் வாழும் பகுதிகளாகவும் உள்ளது. அவை அனைத்திற்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் தேர்தல் நடத்தப்பட்டு உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில விதிமுறைகள் படி கிராம சபை தேர்வு நடைபெற வேண்டும் என முதல் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் 14 நூற்றாண்டில் மேலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இடைப்பட்ட காலங்களில் இதில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருப்பது புலனாகிறது. நாகசாடி போன்ற ஆராய்ச்சியாளர்கள் இது மக்களாட்சி முறையிலான ஊராட்சி தேர்தல் என்று விளக்குகின்றனர்.
0: மேலும் இக்கல்வெட்டுகளில் உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றி குறிப்பிடும்போது, வேத சாஸ்திரத்தில் வல்லுநர்கள் மட்டுமே இதில் உறுப்பினராக தகுதி படைத்தவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர் நடன காசிநாதன் கூறும்போது, இதுபோன்ற குடைவோலை முறை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றதாக கூறுகிறார். கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வாரியங்களில் அவர்களின் பணி என்ன என்பது பற்றி நேரடியாக குறிப்பிடப்படவில்லை.
1: வாரியங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். சம்வஸ்திர வாரியம் என்பது ஆண்டுக்கு ஒருமுறை கூடும் மேற்பார்வை குழு என்றும், தோட்ட வாரியம் என்பது தோட்ட பணிகளை நிர்வகிப்பது என்றும், ஏரி வாரியம் என்பது நீர்நிலைகளை நிர்வகிப்பது என்றும், பொன் வாரியம் என்பது பொன்னின் மாற்றை காண்பதற்கும், பஞ்சவாரியம் என்பது நிலவரி வாரியம், அதாவது 1/5 நில வருவாய் பெறும் குழு என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர்.
0: முதல் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சபை உறுப்பினராக தேவைப்படும் தகுதிகள்: கால்வேலிக்கு மேல் இறை கட்டும் நிலம் வைத்திருக்க வேண்டும், சொந்த மண்ணில் வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும், 30 மேல் 60 இருக்க வேண்டும், வேதத்திலும் சாஸ்திரத்திலும் தொழிலிலும் காரியத்திலும் நிபுணராக இருக்க வேண்டும், நல்ல வழியிலான செல்வமும் தூய்மையான ஆன்மாவையும் பெற்றிருக்க வேண்டும், கடந்த 3 ஆண்டு

0: அவர்களில் எந்த வாரியத்திலும் உறுப்பினராக இருந்திருத்தல் கூடாது. அவ்வாறு வாரியத்தில் உறுப்பினராக இருந்தவரும் அவரின் உறவினர்களும் உறுப்பினராக இயலாது. இரண்டாவது கல்வெட்டில் இப்பொழுது சொல்லப்பட்டவை உட்பட ஏதாவது ஒரு வாரியத்திலிருந்து கணக்கு காட்டாது சென்றவர்களும் அவர்களது உறவினர்களும் உறுப்பினராக சேர இயலாது. தாயின் சிறிய பெரிய சகோதரிகளின் மக்கள், தந்தையின் சகோதரி மக்கள், மாமன் மாமனார், மனைவியின் தங்கையை மணந்தவர், உடன் பிறந்தாளை திருமணம் செய்தவர், தன் மகளை மணம் புரிந்த மருமகன், இதுபோன்ற சுற்றத்தினர் யாரும் தங்களது பெயரை குடைவோலைக்கு எழுதுதல் கூடாது.
1: ஆகமங்களுக்கு எதிராக பஞ்சமா பாதகங்களை செய்தவர்கள், கொள்கையை மீறுபவன், பாவம் செய்தவர்கள், கையூட்டு பெற்றவர்கள் பரிகாரங்களை செய்து தூய்மை அடைந்திருந்தாலும் அவர்களும் அவர்களது உறவினர்களும் உறுப்பினராக இயலாது. கொலை குற்றம் செய்ய தூண்டுபவர், கட்டாயத்தினால் கொலை குற்றம் செய்பவர், அடுத்தவர் பொருளை அபகரிப்பவர், ஊர் மக்களுக்கு விரோதியாயிருப்பவர் இவர்கள் உறுப்பினராக தகுதியற்றவர்கள் ஆவர்.
0: கழுத ஏறியோரும் பொய் கையெழுத்திட்டவரும் உறுப்பினராக தகுதியற்றவராவர். இக்கல்வெட்டுகள் மூலம் உறுப்பினர்களின் தகுதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது தெளிவாகிறது. இவ்வாறு தகுதியுடைய உறுப்பினர்களின் பெயர்களை தனித்தனியே ஒவ்வொரு குடும்பமும் ஓலையில் எழுதி ஒரு குடத்தில் இட்டு அதன் வாயை கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: தேர்தல் நாள் அன்று மகாசபையில் அனைவரும் கூடியிருக்க வேண்டும். ஊரில் உள்ள பூசாரிகளும் இருக்க வேண்டும். அதில் ஒருவர் உள் மண்டபத்தில் இருக்க வேண்டும். கூடி நிற்கும் பூசாரிகளில் வயதான ஒருவர் ஒரு வார்டில் இருந்து ஓலையிடப்பட்டுள்ள ஒரு குடத்தை தூக்கி எல்லோரும் நன்கு காணுமாறு மக்களிடம் காட்டுவார். பின் அக்குடத்தில் இருந்த ஓலைகளை வேறொரு குடத்தில் இட்டு நன்றாக கலக்குவார். பின் அரியா பருவ வயதுடைய ஒரு சிறுவனை கொண்டு ஒரே ஒரு ஓலையை மட்டும் எடுக்கச் செய்வார். எடுத்த ஓலையை
0: மத்தியஸ்தர் தனது 5 விரலையும் அகல விரித்து உள்ளங்கையில் வாங்க வேண்டும். வாங்கிய ஓலையை அவர் வாசிக்க வேண்டும். உள் மண்டபத்தில் இருக்கும் பூசாரியும் அதை வாசிப்பார். இவ்வாறு வாசித்த பிறகு அதை எழுதி கொள்வர். இதுபோன்றே 30 வார்டுகளுக்கும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்கள் கடமையை செய்வார்கள். இதில் சம்வத்சர வாரியத்திற்கு 12 உறுப்பினர்களும், தோட்ட வாரியத்திற்கு 12 உறுப்பினர்களும், ஏரி வாரியத்திற்கு 6 உறுப்பினர்களும்
1: தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேரில் படிப்பில் மேம்பட்டவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இதற்கு முன் தோட்ட வாரியத்திலும் ஏரி வாரியத்திலும் இருந்தவர்கள் சம்வஸ்திர வாரியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மீதமுள்ளவர்களில் 12 பேர் தோட்ட வாரியத்திற்கும் மீதமுள்ள 6 பேர் ஏரி வாரியத்தையும் கவனிப்பார்கள்.
0: இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 3 குழுக்களின் பெரிய மனிதர்கள் முழுதாக 360 நாட்கள் பதவியில் இருந்து பின்னர் ஓய்வு பெறுவார்கள். குழுவில் உள்ள ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் ஈடுபட்டதாக கருதினால் அவர் உடனடியாக குழுவிலிருந்து நீக்கப்படுவார். இவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு குழுக்களை நியமிப்பதற்காக நீதி மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்கள் நடுவரின் உதவியுடன் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். இந்த பொதுக்குழுவின் தீர்வு ஆணையின்படி குடவோலைகள் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும்.
1: பஞ்சவாரியம் மற்றும் பொன்வாரியம். பஞ்சவாரிய குழு மற்றும் பொன்வாரியத்திற்கு 30 வார்டுகளில் குடவோலைகளில் பெயர்கள் எழுதப்பட வேண்டும். குடவோலையுடன் கூடிய 30 உரைகள் ஒரு பானையில் இடப்படும். முன்பு விவரிக்கப்பட்டபடி குலுக்குதல் நடைபெறும்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேர்களில் 24 பேர் பொன்வாரிய குழுவிலும் மீதமுள்ள 6 பேர் பஞ்சவாரிய குழுவிலும் இடம்பெற வேண்டும். கணக்காளரின் தகுதி: நேர்மையான வருமானமுள்ள எந்த ஒரு நடுவர் கிராமத்தின் கணக்குகளை எழுத வேண்டும். பெரிய கமிட்டியின் பெரிய மனிதர்களிடம் அவர் பதவியில் இருந்த காலத்திற்கான கணக்குகளை சமர்ப்பித்து நேர்மையானவர் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த அலுவலகத்தில் மீண்டும் எந்த கணக்காளரும் நியமிக்கப்படக்கூடாது.
1: ஒருவர் எழுதி கொண்டிருக்கும் கணக்குகளை அவர் தானே சமர்ப்பிக்க வேண்டும். மற்றும் வேறு எந்த கணக்காளரையும் அவர் தனது கணக்கை முடிக்க தேர்வு செய்யக்கூடாது.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேர்களில் 24 பேர் பொன்வாரிய குழுவிலும் மீத

0: உள்ள 6 பேர் பஞ்சவாரிய குழுவிலும் இடம்பெற வேண்டும். கணக்காளரின் தகுதி: நேர்மையான வருமானம் உள்ள எந்த ஒரு நடுவர் கிராமத்தின் கணக்குகளை எழுத வேண்டும். பெரிய கமிட்டியின் பெரிய மனிதர்களிடம் அவர் பதவியில் இருந்த காலத்துக்கான கணக்குகளை சமர்ப்பித்து நேர்மையானவர் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த அலுவலகத்தில் மீண்டும் எந்த கணக்காளரும் நியமிக்கப்படக்கூடாது.
1: ஒருவர் எழுதி கொண்டிருக்கும் கணக்குகளை அவர் தானே சமர்ப்பிக்க வேண்டும், மற்றும் வேறு எந்த கணக்காளரையும் அவர் தனது கணக்கை முடிக்க தேர்வு செய்யக்கூடாது.
0: அரசு ஆணை செயல்படுத்துதல்: இந்த ஆண்டு முதல் குடவோலை நடைமுறையை அரசு செயல்படுத்தும் மற்றும் சந்திரன் சூரியன் இருக்கும் வரை இது தொடரும் என அரசாணை கூறுகிறது. அரசாணை பெறப்பட்ட விதம் தேவேந்திரன் பேரரசர் ஸ்ரீ வீரநயன ஸ்ரீ பராந்தக தேவ அவர்களிடமிருந்து அரசாணை பெறப்பட்டது.
1: மத்தியஸ்தர் உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் சபையின் மத்திய ஸ்தானமாக காடாடி போட்டான் சிவக்குறிச்சி ராஜமல்ல மங்களப்பிரியன் செயல்பட்டார் என கல்வெட்டுகள் கூறுகின்றன. இதே போன்று உத்திரமேரூரில் 4 பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தை சேர்ந்த 25 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன.
0: முதலாம் பராந்தக சோழனின் ஆட்சி காலம் 907 முதல் 950 வரையிலும், ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் 985 முதல் 1014 வரையும், ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் 1012 முதல் 1044 வரையும், முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலம் 1070 முதல் 1120 வரையும் ஆகும்.
2: கல்பாக்கத்திலிருந்து பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிராமத்தில் வைகுந்த பெருமாள் என்ற ஒரு ஆலயத்தை 2 நந்திவர்ம பல்லவர் 8 நூற்றாண்டில் ஏற்படுத்தினார். இந்த கிராமத்தை சுற்றி ஏராளமான கல்வெட்டுகள் நாள்தோறும் கிடைத்தவண்ணமே உள்ளன. செய்தித்தாள்கள் வழியாக நாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு பெருமிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த கிராமத்தில் கிபி 9 நூற்றாண்டு முதல் 11 நூற்றாண்டு வரை கந்தகோபால சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் இந்த பகுதி உத்திரமேரூர் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பொதுவாக கல்வெட்டுகள் நமது முற்காலத்தினுடைய கண்ணாடி என்று சொல்லலாம். முற்காலத்தில் பெரியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் கடைபிடித்த பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அவருடைய தொழில், ஆடை அணிகலன்கள், இவற்றையெல்லாம் நாம் கல்வெட்டுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். கல்வெட்டுகள் மூலமாக தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி, அதனுடைய வடிவம், மொழி வளர்ச்சி இவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கிபி 7 நூற்றாண்டில் பிறந்த எழுத்துகளில் இருந்து தமிழ் எழுத்துக்கள் பிறந்தன என்று கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்றும், கல்லெல்லாம் சிலகின்றான் பல்லவராஜா என்றும் 1960 ஆண்டுகளில் வந்த தமிழ் திரைப்படங்கள் நமக்கு கல்வெட்டுகள் பற்றியும் அதனுடைய சிறப்பு பற்றியும் நமக்கு தெரிய செய்கிறது. உத்திரமேரூர் கிராமத்தை பொறுத்த அளவில் உத்திரமேரூருடைய கல்வெட்டுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஏனென்றால் அவை உள்ளாட்சி அமைப்புகள் குறித்த தகவல்களை நிரம்ப பெற்றிருக்கின்றன. அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் மகாசபை என்றும் ஊர் என்றும் 2 கிராம சபைகள் செயல்பட்டு வந்தன. குடவோலை மூலமாக தேர்தல் நடத்தி ஆட்சியாளர்களை நியமனம் செய்தார்கள். கிபி 920 முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் குடவோலை குறித்த தேர்தல் செய்தி கல்வெட்டுகளாக நமக்கு கண்ணில் தெரிகிறது. இது ஒரு சிறந்த ஆவணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு சில தகுதிகளை அந்த கல்வெட்டு நமக்கு கூறுகிறது. காணி நிலம் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும், சொந்தமாக வீடு இருக்க வேண்டும், 35 முதல் 60 நிரம்பியவராக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி தேர்தலில் யார் போட்டியிடுகிறார்களோ அந்த வேட்பாளர் நற்பண்பு உள்ளவராக இருக்க வேண்டும் என சில பல நிபந்தனைகளை, கட்டுப்பாடுகளை குறிப்பிட்டுள்ளது. அதுபோன்று போட்டியிட யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள் என்பதையும் அந்த கல்வெட்டு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏதாவது ஒரு குழுவில் அவர்கள் சரியாக செயல்படாமல் இருந்தாலோ, அல்லது அந்த குழுவில் கணக்கு வழக்குகளை சரியாக காட்டாமல் இருந்தாலோ, கடமை தவறியவராக அல்லது அவர்களது தண்டனை பெற்றவர்களாக இருந்தாலோ, அவர்கள் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்களாக குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவர்களது குடும்பமே அல்லது உறவினர்களே யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் போட்டியிட தகுதியற்றவராக அது கல்வெட்டு குறிப்பிட்டு

இருக்கிறது. அது போன்று யாரெல்லாம் பிற சொத்தை அபகரிக்கிறாங்களோ அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது அந்த காலத்துல. அதே போன்று தடை செய்யப்பட்ட உணவுகளை யாரெல்லாம் விற்கிறாங்களோ வாங்கி உண்கிறார்களோ அவர்களும் தடை செய்யப்படுகிறார்கள். இந்த கோவில் மண்டபத்தில் ஒரு குடத்தை கொண்டு வைப்பார்கள். அந்த குடத்தில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அவர்களது பெயரை பனை ஓலையில் எழுதி குடத்தில் விடுவார்கள். இதுதான் குட ஓலை என்று கூறப்படுகிறது. அந்த கோவில் பூசாரி பெரும்பாலும் அந்த கிராமத்தில் 30 பேர் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் 30 பேர் பேரையும் எழுதி குடத்தில் போட்டு அந்த கோவில் பூசாரியானவர் தலைக்கு மேலே அந்த ஓலை போட்டுள்ள குடத்தை தூக்கி எல்லோரும் காட்டுவார். அதன் பிறகு ஒரு சிறுவனை அழைத்து எடுக்க சொல்வார்கள். அந்த சிறுவன் ஓலையை எடுத்து நடுவர்கள் கையில் கொடுப்பார். நடுவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 5 விரல்களையும் விரித்து காட்டி அதன் பிறகே அந்த சிறுவன் தரக்கூடிய ஓலையை கையில் வாங்குவார்கள். அதன் பிறகு அதில் யார் பெயர் குறிப்பிட்டுள்ளதோ அவரை தேர்வு செய்து 360 நாள்கள் அவர்கள் பதவியில் தொடர்ந்து இருப்பார்கள். இதன் பிறகு ஓய்வு பெறுவார்கள். இப்படி உறவோலை பற்றி நமது தேர்தல் முறைகளை பற்றி அந்த காலத்திலேயே மிகவும் அருமையாக நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளது அந்த கல்வெட்டுகள் என்று சொன்னால் கல்வெட்டுகளின் அருமை பெருமைகளை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். கற்சிலைகள் கல்வெட்டுகளை பேணி காப்பாற்றுவோம், அடுத்த தலைமுறை அறிய செய்வோம்.

இவர்களது காலத்திய நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இங்குள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலிலும், சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், ஸ்ரீ முருகன் கோயில் மற்றும் கைலாசநாதர் கோயில்களில் காணலாம். இங்குள்ள சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில்

0: முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், விஜயநகர மன்னர்கள் போன்றோரால் திருப்பணிகள் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
1: அதன் பின்னர் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் கிபி 1502 முதல் 1529 வரை ஆட்சி செய்தார். இந்த சுந்தர வரதராஜ பெருமாளை பிரம்மா, ருத்ரன், பூதேவி, மார்கண்டேயர் முதலியோர் வழிபாட்டு முக்தி அடைந்தார்கள் என்பது தல வரலாறு.
0: உத்தரமேரூரில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜெயம் கொண்ட சோழனால் கட்டப்பட்ட சுயம்பு முருகன் கோயில் ஆகும். ஒவ்வொரு முருகன் கோயிலிலும் முருகனுக்கு மயில் வாகனமாக இருக்கும். ஆனால் இங்கு மட்டும்தான் யானை வாகனமாக இருப்பதை காணலாம். இக்கோயில் 500 ஆண்டுகள் பழமையானது ஆகும். இக்கோயில் மிகவும் பரந்த வெளியும் விசாலமான வெளிப்பிரகாரமும் கோயிலின் பழமைக்கு சான்றாக விளங்குகிறது. இந்திய வரலாற்றில் இது ஒரு சிறந்த ஆவணமாக கருதப்படுகிறது.
2: என் பெயர் மணிமாறன், சமூக ஆர்வலர். உத்தரமேரூர் கல்வெட்டுகள் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். உத்தரமேரூர் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் 10ஆம் நூற்றாண்டு கால தமிழும் கிரந்தமும் கொண்டு எழுதப்பட்டுள்ளது. உலகம் மன்னராட்சியில் இயங்கும் போதே மக்களாட்சிக்கு வித்திட்டவர்கள் தமிழர்கள் என்று பெருமையோடு கூறலாம். குடவோலை முறை தேர்தல் பற்றி தெரிந்து கொள்ள கல்லூரி மாணவர்கள் பலர் இங்குள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோயிலுக்கு வருகின்றனர். இக்கோயிலின் சுவற்றில்தான் கல்வெட்டுகள் காணப்படுகின்றது. உத்தரமேரூரில் வைகுண்டவாச பெருமாள் கோவில், சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், கேதாரீஸ்வரர் கோயில், செங்கையம்மன் கோயில் என பல பழமையான கோயில்களை கொண்டிருக்கிறது. இங்கு 100க்கணக்கான கல்வெட்டுகள் கிடைத்தாலும் ஊராட்சி அமைப்பு குறித்து 2 கல்வெட்டுகளே மிகவும் உலக பிரசித்தி பெற்றவையாக விளங்குகிறது. உத்தரமேரூரில் அரசர்கள் வாழ்ந்த பகுதி ராஜமேடு என்றும், கோட்டைமேடு என்று இருந்த பகுதி கோட்டை என்றும், வேடர்கள் வாழ்ந்த பகுதி வேடர்பாளையம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மகாபாரதத்திற்கும் இவ்வூருக்கும் இருந்த தொடர்பு குறித்த தொன்மையினை இன்றளவும் உணரும் வகையில் இவ்வூரில் 2 முறை மகாபாரத கதையை, இன்றளவும் 18 நாட்கள் நடந்த போர் குறித்து இசை நாடகம் நடைபெற்று வருகிறது. ஆழ்வாரின் பாடல்களை இலக்கிய விழாவாகவே கொண்டாடி வருகின்றனர். உத்தரமேரூரில் தேரோடும் வீதிக்கு மங்கள வீதி என்றும், சந்துகளுக்கு நாராசம் என்றும், ஊர் சபை இருக்க வேண்டிய பகுதிக்கு பிரம்மஸ்தானம் என்றும், மக்கள் நடமாடும் தெருக்களுக்கு மன்னர்களின் பெயருடன் வதி என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. எனவே நமது பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். உத்தரமேரூர் என்பது நந்திவர்மனின் பட்டப்பெயர்களில் ஒன்று. அவரது பட்டப்பெயரையே உத்தரமேரூர் என ஊருக்கு அழைக்கப்படுகிறது. பண்டை காலங்களில் ஆகம சாஸ்திரப்படியும் வாஸ்து சாஸ்திரப்படியும் அமைக்கப்பட்டதற்கு இவ்வூரே சான்றாக விளங்குகிறது. கிபி 1300 ஆண்டு வரை இவ்வூர் அந்தணர்கள் ஊராகவே திகழ்ந்துள்ளது. அதன் பின்னர் பல மாறுதலுக்குட்பட்டதையும் அறிய முடிகிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்திலும் வெள்ளையர்கள் காலத்திலும் பெரும் போர்கள் நடந்த களமாகவும் இருந்து இருக்கிறது. அதன் பின் வேளாண் மக்களின் தொடர் முயற்சியாலும் உழைப்பாலும் நெல் விளையும் பூமியாக மாறியுள்ளது என்பது வரலாறு ஆகும். எனவே நாமும் உத்தரமேரூர் சென்று கல்வெட்டுகளை பார்த்து மகிழ்வோம்.

0: இக்கல்வெட்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பட்ட உத்தரமேரூர் மகாசபையின் எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இவ்வாறு முதலாம் பராந்தகனின் 2 கல்வெட்டுகள் குடைவோலை முறை பற்றி விரிவாக நமக்கு விவரிக்கின்றன. உலகையே வியப்பில் ஆழ்த்திய உத்தரமேரூர் கல்வெட்டுகள் என்பது தமிழக மக்களாகிய நமக்கு பெருமை சேர்க்கும் செயலாகும்.
1: இதுவரை பெருமைமிகு பாரதம் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜே இளஞ்செழியன் அவர்கள்.
2: குரல் வண்ணம் விஜய் சரஸ்வதி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.

சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில் விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடு

0: பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர், கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில், வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்காக முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும், அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் என்ற நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
0: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ம் தேதி நேரிட்ட வாயு கசிவு

0: விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்,
2: நாங்கள் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் என்சிசியிலிருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பெட்டாலியன் தமிழ்நாடு ஃபைட் பெட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 என்சிசியில் சேர்ந்தேன் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீரா அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
0: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முட்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல் மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட 2வது கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 1:55:45.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
5: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: நேர்களை சென்னை வானொலியின் 100.1 மெகா

0: அகட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்றிரவு 8:10 ஜாதகமா சாதகமா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சாயம் வே. ராஜாராமன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் ராஜா அப்பசாமி, ஹேமமாலினி, கே கே சுவாமி, கல்யாண் ஜி, ரம்யா ஜி, கோமலா ஆகியோர். அமைப்பு கலையன்பன். 102.3 சென்னை வானொலியின் விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பிற்பகல் 3 மணிக்கு இந்திராணி மூவிஸின் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். நடித்துள்ளவர்கள் கே. பாக்யராஜ், மீனா, விஜயகுமார், நிர்மலா அம்மாள், ஜனகராஜ், சி ஆர். சரஸ்வதி, சுரபி, லிவிங்ஸ்டன், சார்லி, குமரிமுத்து, நளினிகாந்த் ஆகியோர். இசை இளையராஜா. கதை இயக்கம் கே. பாக்யராஜ். வானொலி வடிவம் எஸ். அண்ணாமலை பாண்டியன்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
0: சென்னை வானொலியின் 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று 8:05 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று 8:05 சென்னை வானொலியின் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில். நேர்களை எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

வால்டர் வெற்றிவேல் படத்திற்காக ஒலித்தது மனோ சுனந்தா உமாரமணன் பாடிய பாடல். நேரம் 2:30. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம்.

0: நினைவு சின்னம் படத்திற்காக ஒலித்தது பி. சுசீலா பாடியிருந்த பாடல்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
0: ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகாணத்தின் நிறைவாக ஒலிக்கிறது சின்ன கண்ணம்மா படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல்.

திரைகானம் ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மிக அதிகமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார், நெய்யூர், மேல்பவானி ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர், உபாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் 7 சென்டிமீட்டர், சின்கோனா, சோலையார் தலா 6 சென்டிமீட்டர், எமரால்ட், வால்பாறை பிஏபி, சிறுவாணி அடிவாரம், வால்பாறை தாலுகா அலுவலகம், வால்பாறை பிடிஓ ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, குளச்சல், பெரியாறு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், ஊத்து தாலுகா அலுவலகம் பந்தலூர், விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் காரைக்காலிலும் இயல்பான அளவில் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் அதிகளவு வெப்பநிலை மதுரை நகரில் 39.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காவிரி டெல்டா பகுதியின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்று வீசக்கூடும்.

0: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடனும் சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியில 820 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30க்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: பேச்சுக்கே அஞ்சி தற்காத்து கொள்ளுதல் அறிவுடைமை. தன்னை காத்து கொள்ளாவிட்டால் பச்சை மண்பாண்டத்தை ஓசையின்றி அறுக்கும் கருவி போல நாம் தளர்வுறும் நேரம் பார்த்து உட்பகை நம்மை அழித்துவிடும். குறள் எண் 883, அதிகாரம் உட்பகை.
1: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது திரைகானம். முதல் பாடல் பில்லா 2 படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் ஸ்வேதா பண்டிட்.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம்.

0: 31 தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைவானத்தில் தொடர்ந்து அரவான் படத்திற்காக விஜய் பிரகாஷ் ஹரிணி பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைகானத்தின் நிறைவாக மாற்றான் படத்திற்காக பிராங்கோ ஆலாப் ராஜு சத்யன் பாடியுள்ள பாடல்

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக

0: உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். 8:05, 9:15 திரைகானம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி. த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சேஞ்சிங் லைவ்ஸ், ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களின் பெர்ஸ்பெக்டிவ் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பண்டிட் அர்னாப் சட்டோபாத்தியாய் அவர்களின் பாட்டு, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலகில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 எஃப்எம் கோல்டில் 8:10 ஜாதகமா சாதகமா நாடகம், எழுதியவர் சாயம்பே ராஜாராமன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு, 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இனி நாளைய நிகழ்ச்சிகள்: மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். காலை 7:00 முதல் 9:00 வரை 19 காலை இதில் உரிமைக்குரல், அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முட நீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்களின் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 இசைப்பட்டகம், தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, டி வி சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 1,00,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிகவரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:40 இசைப்பயிற்சி, ஹேமவதி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல், கற்பிப்பவர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு. 4:00 நாடகம், வடு நாடகம் இடம்பெறும், எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா. நேர்களே, நாளை 7:30 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை மத்தியிலே 720 கிலோ ஹெட்ஸில், 7:30 101.4 ரெயின்போ பண்பலையில், 7:32 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை, சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.4°C, குறைந்த அளவு 29.1°C. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.2°C, குறைந்த அளவு 28.4°C. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Naresh Magov.

0: நம்பியாண்டார் நம்பியை பற்றிய கருத்தை கேட்டு மதுராந்தகத்தேவர் வந்தியத்தேவனிடம் வினவ, அதற்கு வந்தியத்தேவன்,
1: ஆ, மிக உயர்ந்த யோகம். சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள். மகான்களுடைய பெயருடனே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவலகத்தில் நெடுங்காலம் விளங்கும் என்றான்.
0: வல்லவரையன் ஏதோ குருட்டாம்போக்காக இவ்விதம் கூறினான். ஆனால் மதுராந்தகருடைய மனதிலே அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன.
2: என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம்.
1: அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. ஆனால் இன்னும் மேன்மையானது.
2: அப்பனே, கொஞ்சம் விவரமாக சொல் பார்க்கலாம்.
0: வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான். ஆகையால்,
1: இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா? விவரமாகச் சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போடச் சொல்ல வேணும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்துச் சொல்வேன்.
0: மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மனைகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மனையில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கு எதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அவன் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல அவன் உடல் நடுங்கிற்று. பின்னர் கண்களை அகலத் திறந்தான். எதிரில் இருந்த தீபத்தின் பிழம்பை உற்று பார்க்கலானான். சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களை பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகமல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம். தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது, ஆஹா, என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான்.
2: அப்படி என்ன காண்கிறாய், சொல் சொல் என்றார் மதுராந்தகர்.
1: ஆஹா, எப்படி சொல்வேன்? சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே. கண்ணு கட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலைப் போல சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளிவீசி கண்ணைப் பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கின்றார்கள். அவர்கள் எதேதோ கோஷம் போடுகிறார்கள்.
2: சொல் சொல், மக்கள் என்ன கோஷம் போடுகிறார்கள்?
1: இளவரசே, பல்லாயிரம் மக்களின் கோஷமாகையால் நன்றாக கேட்கவில்லை. சோழ குல தோன்றல் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது.
2: அப்புறம் என்ன?
1: மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள். வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது.
2: சரி சரி, கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது, அதை சொல்.
1: அதைத்தான் நானும் இப்போது பார்க்கப் போகிறேன். கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானளாவி பறக்கிறது. அதற்கு கீழே மீனக்கொடி, விற்கொடி, பனைக்கொடி, சிங்கக்கொடி, ரிஷபக்கொடி, பன்றிக்கொடி ஆகியவை தாழ்வாக பறக்கின்றன. மயன் மாளிகையைப் போன்ற சபா மண்டபத்தின் நடுவிலே நவரத்ன கச்சிதமான தங்க சிங்காதனம் போடப்பட்டிருக்கிறது. அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமான வைர வைடூரியங்கள் பதித்த மணிமகுடம் ஒன்று வைத்திருக்கிறது. சிங்காதனத்துக்கு மேலே தன்மதியின் வெண்ணிலாவையொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடை விரிந்து கவிந்திருக்கிறது. தேவகன்னியரை போன்ற பெண்கள் கைகளில் வெண்சாமரங்களை வைத்துக் கொண்டு காத்து கிடக்கிறார்கள். பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன.
3: இளவரசே, பட்டாபிஷேகத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன.
2: யாருக்கு பட்டாபிஷேகம், அதை சொல்லப்பனே என்றார் மதுராந்தகர்.
1: இதோ அதுவும் தெரிந்துவிடும். சபா மண்டபத்தின் பிரதான வாசற்கதவு திறக்கிறது. பலவகை கட்டியம்

0: கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள்.
1: வீரகம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார். அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார். அவர்களுக்கு பின்னால் மன்மதனை ஒத்த சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இதோ வருகிறார்.
2: அது யார், யார்?
1: வந்தியத்தேவன் மதுராந்தகரை மறுமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினான்.
2: ஐயா, தங்களைப் போலவே அவர் இருக்கிறார். தங்களைப் போல என்ன?
0: தாங்களேதான். முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாதனத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிறார்கள். ஜெய விஜயீபவா என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல எழுகிறது.
1: தங்கள் மீது 100 கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன. இதோ தாங்கள் சிங்காதனத்தை நெருங்கிவிட்டீர்கள்.
2: அடடா, என்ன இது? சகுன தடை போல் யார் குறுக்கே வருகிறது? தலைவிரி கோலமாக ஒரு ஸ்திரீ குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள். வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள். தாங்கள் அந்த ஸ்திரீயை தள்ளுகிறீர்கள். அடடா, இது என்ன? நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறது. ஒன்றுமே தெரியவில்லையே.
3: பார், பார், நன்றாக உற்றுப்பார். அப்புறம் என்ன நடக்கிறது?
1: இளவரசே, மன்னிக்க வேண்டும். பெரும் புகையை படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது.
3: பார் அப்பனே, பார், அந்த ஸ்திரீ யார் என்றாவது பார். அவளை நீ முன்னும் பார்த்திருக்கிறாயா?
1: இளவரசே, அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள். தாங்களும் மறைந்து விட்டீர்கள். சபை, சிம்மாசனம், கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும்.
3: வேண்டும் என்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது.
2: ஐயோ, என் முகமெல்லாம் பற்றி எரிவது போல் தகிக்கிறதே.
1: இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மதுராந்தகத்தேவருடைய உடம்பின் நரம்புகளெல்லாம் புடைத்து கொண்டிருந்தன. அவருடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. கண்கள் எரியும் தணல்களைப் போல பிரகாசித்தன. வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாக போய்விட்டது. இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பி விட்டு விட்டோமோ என்று பயந்து போனான்.
3: மறுபடியும் பார், நன்றாக பார்த்து சொல்
1: என்றார் மதுராந்தகர். இளவரசே, அதில் பயனில்லை. ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது. சில நாள் கழித்த பிறகுதான் வரும். தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேற ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன்.
3: சொல், சொல், என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல்.
1: ஜனங்கள் ஒரே குழப்பமாயிருக்கிறார்கள். துக்கமாயும் கோபமாயும் இருக்கிறார்கள். தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்கிறான். ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் மூழ்கிவிட்டதாகச் சொல்லுகிறான். ஐயோ பாவம், அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள். இளவரசே, அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம். சென்றாலும் ஜாகிரதையாகச் செல்லுங்கள்.
3: கடலில் மூழ்கியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா?
1: கூச்சலிலும் குழப்பத்திலும் பெயர் காதில் விழவில்லை. அந்த காட்சி மறைந்துவிட்டது. இப்போது கழுத்தில் மண்டை ஓடு மாலைகளை அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது. காபாலிகர்கள் காலாமுகர்கள் போல தோன்றுகிறார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அரிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது. இளவரசே, இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார். காலாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள்.
2: ஐயோ, தப்பி தவறி கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம்.
1: இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளித்தது. அவர் உடம்பு நடுங்கியது. வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான். பின்னர்,
2: இளவரசே, மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. மன்னிக்க வேண்டும். என் தலை சுற்றுகிறது, கண் இருளுகிறது. யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள். இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேனே என்று கூறி தன் தலையை கையால் பிடித்து கொண்டான்.
1: அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான். மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தை எல்லாம் அன்னையின் மீது கொட்டி விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார்.
2: ஐயா, தலைவலி பொறுக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வெளியே சென்று இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேனே என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்று கொண்டான்.
1: பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றிய பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம்

0: காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களைப் பற்றியும் கூறினார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இளைய பிராட்டியை உடனடியாக சந்திச்சு உண்மையை அறிவிச்சிடணும். இந்த முனைப்புல வந்தியத்தேவன், தாயா செம்பியன் மாதேவி பழையாறைக்கு வர சொல்லி இருக்காங்க, வேண்டா வெறுப்பா மதுராந்தகர். வெவ்வேறு மனநிலைகளிலே இருந்தாலும் பரஸ்பர உதவி தேவைப்படுது. கோட்டைக்குள்ள தடங்கள் இல்லாம போக மதுராந்தகரின் உதவி தேவை வல்லவரையனுக்கு. தனக்கு நேரக்கூடிய அபாயம் என்னன்னு தெரிஞ்சுக்க தன்னை சக்கரவர்த்தியும் உடனே இளவரசியன்னும் அழைச்ச அந்த வாலிபன் தேவை மதுராந்தக தேவருக்கு. ஆக ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. பழையாறை நகருக்குள்ள திறந்த பல்லக்கில் இருந்த அந்த நம்பியை சுத்தி ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் அபாயத்தை பத்தின கவலையை மறந்துட்டார் மாப்பிள்ள தேவர். இப்ப பொறாம தலை தூக்குது. இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரான் வந்தியத்தேவன். சபை கூடுறதுக்கு முன்னாலேயும் சபை கலைஞ்ச அப்புறமும் சிரம பரிகாரம் செய்துவிட்டு வரும்படி சொன்னாங்க அந்த மூதாட்டி. மதுராந்தகர் எந்த சிரமமும் படலதான், ஆனா தாய்ப்பாசம் இதையெல்லாம் ஆராயுமா? நீ நிமித்தக்காரனா? கோட்டை வாசல்ல இப்படி கேட்டார் மதுராந்தகர். இல்ல ஐயா, அது என் தொழில் இல்லை, ஆனா நடந்ததையும் இனி நடக்க போவதையும் சொல்லுவேன். இப்படி பதில் சொன்னான் வந்தியத்தேவன். இப்ப சபை கலைஞ்சதும் நிமித்தக்கார என்ன யோசனை கேட்டதும், ஒண்ணுமில்ல, நான் நிமித்தக்காரனா இருப்பதை விட சபையில பார்த்த பிள்ளைய போல நாலு பதிகங்களை கத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு உபசாரம் மரியாதை நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எரிச்சலை தூண்டி விடுறான் நிகாரப்பிள்ளை. சில தொடர்கள். அஷ்டாங்க யோகம். யோக நிலையில எட்டு பிரிவுகள். யமம் தள்ளுபவை, நியமம் கொள்ளுபவை, ஆசனம் இருக்கை, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம் ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது, தாரணை ஆற்றல்களுக்கு வலுவூட்டுவது, யானம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது, சமாதி பேரின்பம் துய்ப்பது, குண்டலினி உடலுக்குள்ள உறங்கும் ஜீவசக்திய இப்படி குறிப்பிடுவாங்க. சுபாசுபங்கள் நன்மை தீமைகள், சுப அசுப இந்த ரெண்டின் சேர்க்கை வடமொழி புணர்ச்சி இலக்கண விதிப்படி அமையும். நிலைமொழி சுப, இதன் வீட்டில் இருக்கிற ஆ வருமொழி முதல்ல அசுப, இதன் முதல்ல இருக்கிற ஆ இணைஞ்சு ஆ தோன்றும், அதாவது நெடில். இந்த புணர்ச்சி சவர்ண தீர்க்க சந்தி எனப்படுகிறது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள ஈ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும்

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலை கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேலே போகிறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சி வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
1: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5.5 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8.5 மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட்

0: வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40:30 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் படம் பணக்காரன்.

0: விண்ணப்பிக்க கட்டணம் ஏதுமில்லை. மற்ற பிரிவினர்கள் 750 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக ஆன்லைனில் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியானவர்கள் SBIயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து கேரியர்ஸ் பகுதியில் செல்லவும், SBI PO ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்யவும், புதிய பதிவு செய்து உள்நுழையவும், தேவையான விவரங்களை சரியாக நிரப்ப வேண்டும். புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை முறையாக செலுத்த வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://sbibank.in. இணையதள முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம், https://sbi.bank.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 8ஆம் தேதியாகும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காலியாக உள்ள துணை ஆட்சியர், வணிகவரித்துறை உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் உதவி ஆணையர் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாக பணிகளுக்காக பல்வேறு பணியிடங்களை, மொத்தம் காலியாக உள்ள 26 பணியிடங்களை நிரப்ப உள்ளது. கல்வி தகுதி: துணை ஆட்சியர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வணிக வரித்துறை உதவி ஆணையர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது பிகாம் BL மற்றும் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட பதிவாளர் பணிக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதேபோன்று தொழிலாளர் உதவி ஆணையர் பணிக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். வயது வரம்பு: அதிகபட்ச வயது 34 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 21 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினர் உட்பட பல்வேறு பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC தேர்வினை 3 கட்டங்களாக நடத்தும். அதாவது, முதற்கட்ட எழுத்து தேர்வு, விரிவான எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவற்றின் வாயிலாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவர். TNPSC-யின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in ஐ திறக்கவும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லையெனில் முதலில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து குரூப் 1 ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்ய வேண்டும். முறையாக இணையதள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும், விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபாய், முதற்கட்ட எழுத்து தேர்வுக்கு 100 ரூபாய், விரிவான எழுத்து தேர்விற்கு 200 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. நேரம் 6:55, ஆகாஷ்வாணி.
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: பாரத ஸ்டேட் வங்கியின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்தியாவின் பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எனப்படும் பாரத ஸ்டேட் வங்கியில் 2026 ஆண்டிற்கான ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் PO பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 1500 ஆகும். கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு, இப்பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் குறைந்தபட்சம் 21 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். அதிகபட்சமாக 30 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள், முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு விதிகளின்படி சலுகைகள் வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் SC/ST பிரிவினருக்கு

நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் அளிக்கும் நேரம் இது. முதல் பாடல் மது பாலகிருஷ்ணன், சாதனா சர்க்கம், குரல்களில் மஜா படப்பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: என் மனமானில் படத்திற்காக ஒலிப்பது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் VPG ராம்ஜி திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர்

0: ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து பூங்காவனம் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளி மையத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் புத்தகப்பை, புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான பல்வேறு நிகழ்ச்சிகளான கையெழுத்து இயக்கம், சுவர் விளம்பரங்கள், பேனர்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல், துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தல் ஆகியவை நடைபெற்றன. அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாவட்டமாக மாற்றிடவும் அனைத்து தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நலவாழ்வு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ 9 விவசாய பயனாளிகளுக்கு ₹32 லட்சம் மதிப்பீட்டில் பயிர் கடன், மகளிர் சுயஉதவிக்குழு கடன் மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளருக்கு சான்றிதழ் மற்றும் கேடை வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், தன்னார்வத்துடன் இரத்தம் வழங்கும் கொடையாளர்களின் உயிர்காக்கும் பங்களிப்பை நன்றி தெரிவிக்கும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உலக இரத்த தானம் உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கட்டுரை, பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேவலூர்குப்பம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-26 கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் பழுது நீக்கி புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் 2026 ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான 2ஆம் காலாண்டு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பிரதம மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 8 குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு, சுகாதாரத்துறை சார்பில் மொளச்சூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு, சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பார்வையிட்டார். பின்பு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்ட இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநில

0: மாநிலம் பச்பத்ராவில் 105,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலியப் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வத்திகா சுக்லா, கடந்த 2015ஆம் ஆண்டு முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வத்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது.

0: காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமினினியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இலைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் அயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் அயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 6 இழப்பிற்கு 320 எடுத்தது. 321 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 6 விக்கெட் இழப்புக்கு 324 எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்து பண்ணை செய்தி. விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்

என்ற பெருமைக்கு உரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்துக்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலைய அலுவலர் அறிவிக்கின்றார். விவசாய பெருமக்களை கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள் கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்துவிடும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கப்படும். மக்கிய தென்னை நார்கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்தும் மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்கும். மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தும். நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்தும். அமோனியமயமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலை நிறுத்தல் ஆகிய வினைகள் இதில் உள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கும். இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன்பாக அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நார்கழிவானது மணலோடு கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. நிலத்தில் ஒரே வகையான பயிரை தொடர்ந்து பயிரிடும் போது ஒரு குறிப்பிட்ட பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்தின் அளவு அந்த நிலத்திலிருந்து அதிக அளவில் உறிஞ்சப்பட்டு சத்து பற்றாக்குறை ஏற்படும். பயிர் சத்து குறைபாடு பூச்சிகளின் எண்ணிக்கையையும் அவற்றின் தாக்கத்தையும் ஊக்குவிக்கும். எனவே ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் பயிர் சுழற்சியை மேற்கொள்ளும் போது பயிர் சத்துக்கள் பரவலாக கிடைக்கும். எனவே பயிர் சாகுபடியில் தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் காய்கறிகளை சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: அப்பா வள்ளி, இந்தா பிள்ளை, இந்த பாத்திரத்துல 1 லிட்டர் எருமை பாலும் இந்த பாத்திரத்துல 1/2 லிட்டர் தயிரும் கொடுத்துரு.
1: ஆகட்டும் செல்வி, தரேன் தரேன், இப்படி உட்காரு. ஏன் இப்படி வேர்க்குது?
0: இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன்ல, அதான் வேர்க்குது.
1: புது வீட்டுக்கு போனதும் செல்வி இங்க பால் வாங்க வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, புது வீடு எப்படி இருக்கு? அக்கம் பக்கத்து மனுஷங்கள்லாம் எப்படி பழகுறாங்க?
0: அதெல்லாம் நல்லா தான் இருக்கு பிள்ளை. ஆனா வீட்டு பக்கத்துலயே இம்புட்டுனாலும் பால் வாங்கிட்டு இருந்தேன். அது என்னமோ அந்த ருசியே பிடிக்கல. நீ கால்நடைகளையும் கொட்டகையையும் ரொம்ப நல்லா பராமரிக்கிற, அதனால தான் நீங்க விற்பனை செய்யற பாலும் தயிரும் ரொம்ப ருசியா இருக்கு.
1: நீ பேசுறது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. நீ தினமும் இவ்வளவு தூரம் நடந்து வர வேணாம். என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு, சின்னவங்கிட்ட சைக்கிளை கொடுத்து விடுறேன்.
0: அப்பா ரொம்ப நல்லது வள்ளி. உங்ககிட்ட வாங்குற தயிர் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைங்க கூட 4 வாய் சோறு சாப்பிட்டுருவாங்க.
1: இந்த செல்வி, பாலும் தயிரும் பாத்திரத்துல ஊத்திட்டேன், எடுத்துக்கோ.
0: கொண்டா வள்ளி, இந்த அதுக்கான பணம். ஆ வள்ளி, எங்க வீட்டு பக்கத்துல மாடு வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது என்னையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க.
1: கூட்டமா? என்ன கூட்டம்?
0: சொல்றேன் வள்ளி. அதாவது ஒருங்கிணைந்த முறையில எப்படியெல்லாம் கால்நடைகளையும் விவசாயத்தையும் சேர்த்து செய்யலாம், இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விவரங்களை எடுத்து சொன்னாங்க.
1: ஏன் செல்வி, எனக்கும் ஒரு குரல் கொடுத்திருந்தா நானும் வந்திருப்பேன்ல.
0: அதனால என்ன பிள்ளை, அங்க என்னென்ன விவரங்க சொன்னாங்களோ அம்புட்டையும் என் கைபேசியில பதிஞ்சு வச்சிருக்கேனே. உன்னை போல இருக்கிறவங்க கேட்டு பயனடையணும்ல.
1: ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு நிமிஷம் இரு செல்வி. ஏ சின்னவனே, கொஞ்ச நேரம் வந்து இந்த கடையை பார்த்துக்கோ. செல்வி, நம்ம உள்ள போய் உட்காந்து இந்த பதிவை கேட்கலாம்.
0: முதல்ல ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு எந்தெந்த கால்நடைகளை எப்படி தேர்வு செஞ்சு வளர்க்கலாம், இதனால எப்படியெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி அவங்க. கேட்டுப்போமா?
2: ஒரே நிலப்பரப்பில் பல உற்பத்தி தொழில்களை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பம், அதுவே ஒருங்கிணைந்த பண்ணையம். இதில் பசு, எருமை, ஆடு, செம்மறி ஆடு, பன்றி, கோழி, வாத்து, மீன், பசும் தீவனம், பயோகேஸ் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில் செயல்படுகின்றன. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் வளமாக மாறி பண்ணையின் செலவை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள் மற்றும் மரங்கள், இவை 4 ஒருங்கிணைந்த பண்ணையின் அடிப்படை தூண்களாகும். ஒருங்கிணைந்த பண்ணைக்கு கால்நடைகளின் இனத்தேர்வு மிக முக்கியம். இந்திய நாட்டின மாடுகள் கிர் அதிக பாலும் வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. சாஹிவால் இந்தியாவின் சிறந்த கறவை மாட்டினங்களில் ஒன்றாகும். சிவப்பு சிந்தி நல்ல கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. தார்பார்க்கர் வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. இப்போது கலப்பினங்களை காண்போமாக. ஜெர்சி கலப்பினம், அதாவது ஜெர்சி கிராஸ், சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது. குறைந்த தீவனம் அளித்தாலும் நல்ல பால் உற்பத்தி திறன் கொண்டது. ஹால்ஸ்டீன் ஃப்ரீஷியன் கலப்பினம், அதாவது HF கிராஸ், அதிக பால் கொடுக்கும் திறன் கொண்டது. எருமை இனங்கள் முர்ரா அதிகமான கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. ஜாஃப்ராபாடி உறுதியான எருமை இனங்களில் ஒன்றாகும். ஆடுகள் குறைந்த தீவனத்தில் அதிக வருமானம் தரும். ஆட்டினங்கள் ஜமுனா பாரி பெரிய உடல் அமைப்பை கொண்டது, பால் மற்றும் இறைச்சி இரண்டிற்கும் பொருத்தமான இனமாகும். பார்பரி அதிக குட்டி ஈனும் தன்மை கொண்டது, மேலும் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறைக்கு மிகவும் சிறந்த இனமாகும். பீட்டல் நல்ல பால் உற்பத்தி திறனும் வளர்ச்சி விகிதமும் கொண்டது. பிளாக் பெங்கால் அல்லது கருப்பு பெங்கால் சிறியதா இருந்தாலும் அதிக குட்டிகளை ஈனும் திறன் கொண்டது, மேலும் நல்ல இறைச்சி தன்மையை கொடுக்க வல்லது. சிரோஹி வறண்ட பகுதிக்கு மிகவும் ஏற்றது. ஆட்டு சாணம் மண்புழு உர தயாரிப்பில் மிகச் சிறந்ததாகும். செம்மறி ஆடுகள் புல்வெளி, வயல் எல்லைகளின் பிற்பகுதிகள் போன்றவற்றை திறம்பட உபயோகிக்கின்றன. எனவே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு இவை முற்றிலும் சிறந்ததாகும். செம்மறி

0: காட்டினங்கள். டெக்கானி வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. நெல்லூர் பெரிய உடல், நல்ல இறைச்சி திறன் கொண்டது. மால்புரா வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது. மாந்தியா மிருதுவான இறைச்சி திறன் கொண்டது. மார்வாரி வறண்ட பிரதேசங்களுக்கான சிறந்த இனமாகும். அடுத்து பன்றி வளர்ப்பு வேகமாக வருமானம் கொடுக்கும் இனமாகும். இப்போது அதன் இனங்களை காண்போமாக. நாட்டினங்கள் குங்குரு அதிக குட்டிகளை பெறக்கூடிய திறன் கொண்டது. நியாங் மேகா மேகாலயாவைச் சேர்ந்த இனமாகும், மிகவும் வலுவான இனமாகும். மேம்படுத்தப்பட்ட அல்லது கலப்பினங்கள் லார்ஜ் வெயிட் யார்க்ஷயர் இது விரைவாக வளர்ச்சி திறன் கொண்டது மற்றும் கிராஸ் பிரீடிங் அதாவது கலப்பினத்திற்கு மிகச்சிறந்த இனமாகும். லேண்ட்ரேஸ் அதிக இறைச்சி மாற்றும் திறன் கொண்டது. டியூராக் வெப்பத்தை தாங்கும் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. ஹாம்ஷயர் சுமூகமற்ற சூழலை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அடுத்து கோழி வளர்ப்பு, இதில் முட்டையிடும் வகைகளை காண்போமாக. ஒயிட் லெகான் ஹைலைன் அல்லது பேப்காக் லேயர்ஸ். அடுத்து இறைச்சிக்கான பிராய்லர் வகைகள் காப் 430 அல்லது காப் 500 வகை. அடுத்து ராஸ் 308 வகை. கிராமப்புற வளர்ப்புக்கு ஏற்ற வகைகளை காண்போம். வனராஜா கிரிராஜா மேம்படுத்தப்பட்ட அசில் வகைகள். இனி பல வகையான ஒருங்கிணைந்த கால்நடை மாதிரிகளை காணலாம். வாத்து மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற வாத்துக்கூண்டில் 50 வாத்துகளும் 300 மிர்கால் வகை மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம். பன்றி மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற கூண்டில் 10 லார்ஜ் ஒயிட் யார்க்ஷயர் இன பன்றிகளையும் 300 கட்லா அல்லது ரோகு இன மீன் குஞ்சுகளையும் வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பரண்மேல் ஆட்டு கொட்டகை அமைப்பானது உட்புற பரிமாணமும் 100 சதுர அடி வெளிப்புற பரிமாணமும் பெற்றிருக்க வேண்டும். நாட்டுக்கோழிகள் பரணுக்கடியில் உள்ள இடத்தில் வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாடுகள் சிதறிய மிஞ்சிய பசுந்தீவனத்தை முறையே பயன்படுத்துவதினால் இது சிறந்த முறையாகும். மாடு மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்தி 2 அல்லது 3 கறவை மாடுகளை கொண்ட இப்பிரிவு இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. 1 கன அளவு பரிமாணம் கொண்ட எரிவாயு கிடங்கையும் 800 சதுர அடி மண்புழு உரப்படுக்கையையும் ஒருங்கிணைக்கலாம். முயல் மற்றும் மர வகை தீவனம் இந்த ஒருங்கிணைப்பிற்காக 1500 சதுர அடி நிலப்பரப்பு பயன்படுத்தப்படலாம். முயல்கள் கூண்டிலும் மீதமுள்ள இடத்தில் மர வகை தீவனங்கள் வளர்க்கப்படுகின்றன. முயல் புழுக்கை மரங்களுக்கு நல்ல உரமாக்கப்படுகிறது. வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தில் 1500 சதுர அடி நிலப்பரப்பில் அமைக்கப்படலாம். எருமை மாடுகளுக்கான நீர் தொட்டி மற்றும் இயற்கை பூந்தோட்டம் அல்லது பழத்தோட்டம் அல்லது காய்கறி தோட்டம். 30 எருமை மாடுகள் ஒரே நேரத்தில் நீரில் புரளும் வசதியை கொண்ட நீர் தொட்டியை 250 சதுர அடி பரிமாணத்தில் அமைக்கப்படலாம். பயன்படுத்தப்பட்ட நீரானது 1 ஏக்கர் பூந்தோட்டத்திற்கோ பழத்தோட்டத்திற்கோ காய்கறி தோட்டத்திற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நவீன விவசாய யுக்தியாக விளங்குகிறது.
1: ஹடடா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின புரிதலும் எந்தெந்த கால்நடைகளை தேர்வு செஞ்சு விவசாயத்தோட ஒருங்கிணைச்சு வளர்க்கலாம்னும் நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்களே. இதுல எங்களுக்கு தோதான வழிமுறைகள் என்னன்னு பார்த்து உடனே செயல்படுத்திக்கிறேன்.

0: வள்ளி, வெண்பன்றி வளர்ப்பும் நல்ல லாபம் கொடுக்கறதால இப்ப நிறைய பேரு இதை தேர்வு செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா செல்வி, நானும் கவனிச்சிருக்கேன். எனக்கும் இந்த வெண்பன்றி வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்க ஆசைதான்.
0: வெண்பன்றிகளை எப்படி வளர்ப்பு செஞ்சு அதுல லாபம் ஈட்டலாம், அதோட வெண்பன்றியோட வேற என்னென்ன கால்நடைகளையும் வளர்ப்பு செய்யலாம்னு எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் அவங்க.
2: பொதுவாக ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற ஒரு முறையே கறவை மாடை வளர்ப்பை தொடர்ந்துதான் அதிலிருந்து நாம் உருவாக்கிய பல்வேறு உத்திகளின் காரணமாக அது இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற பெயர் உருமாறி இன்று பலதரப்பு மக்களாலும் மற்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய வருவாயை அதிகரித்து வருகின்றனர். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கறவை மாடு மாதிரிகளை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது வெண்பன்றி வளர்ப்பு என்பதும் மிகவும் பிரபலமாகி பண்ணையாளர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பினை பெற்று பலதரப்பட்ட மக்களாலும் இன்று வெண்பன்றி வளர்ப்பு என்பது வளர்க்கப்பட்டு ஒரு லாபகரமான தொழிலாக நடந்து வருகின்றது. குறிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பை எடுத்துக்கொள்வோமேயானால், அது சிறந்த தீவனம் மாற்றுத்திறன் கொண்டவை, குறைந்த சினைக்காலம், அதிக எண்ணிக்கையில் குட்டியின் தன்மை கொண்டவை, குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தினை ஈட்டித்தரும் தொழிலாகவும் உள்ளது. வெண்பன்றி கொட்டகைகளை கழுவுவது, பன்றிகளை சுத்தம் செய்வது, இது போன்ற பயன்பாட்டிற்காக அதிகமான நீரை நாம் பயன்படுத்துகின்றோம். ஸோ அந்த நீரையும் நாம் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருவாயை அதிகப்படுத்த முடியும். பொதுவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற மாதிரிகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் கறவை மாடு வளர்க்கும் போது கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை நாம் அதை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பண்ணையில் உருவாக்கக்கூடிய அந்த சாணத்தை வைத்து நல்ல உரமாக பயன்படுத்தி தீவனப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு நாம் உற்பத்தி செய்யும் பொழுது கால்நடைகளுக்கு தீவனம் நமக்கு குறைந்த செலவிலே உற்பத்தி பண்ண கொடுக்க முடியும். அதனால் நாம் பாலை விற்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான லாபம் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக வெண்பன்றி வளர்ப்பில் நாம் மீன் வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு போன்றவற்றை நாம் ஒருங்கிணைக்கலாம். அதுபோன்று பல மரங்கள், மேய்ச்சல் நிலங்களையும் ஒருங்கிணைத்து அதிலே ஆடுகளை வளர்த்து இந்த வருவாயை அதிகப்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை நாம் கடைபிடித்தால் நமக்கு நாம் ஒரு ரூபாய் செலவு செய்யும் பொழுது வருவாய் வந்து கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு மேல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வருவாயானது கிட்டத்தட்ட 3-4 மடங்கு, நிகர லாபம் 3-4 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது மிகவும் பிரபலமாகி உள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வளர்ப்பு, சாண எரிவாயு, மீன் வளர்ப்பு, தீவனப்புல் வளர்ப்பை நாம் ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த கறவை மாட்டு பண்ணையிலிருந்து வெளிவரக்கூடிய திரவ கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தோ அல்லது நேரடியாகவோ நல்ல நீருடன் சேர்த்து தீவனப்புல் உற்பத்திக்காக நேரடியாகவும் நாம் பயன்படுத்தலாம். விளையும் தீவனப்புல்லை கொண்டு மாடுகளை நல்ல முறையில் வளர்த்து அதிலிருந்து கிடக்கக்கூடிய சாணத்தை நாம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யலாம். ஸோ இவ்வாறு நாம் சுழற்சி முறையை பயன்படுத்தும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு பல மடங்கு அதிகமாகின்றது. இதை தவிர நாம் இந்த சாண எரிவாயு மூலம் கிடைக்கக்கூடிய வாயுக்களை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். மின் விளக்குகளுக்கும் அதை உபயோகித்து நம்மளுடைய செலவுகளை குறைக்க முடியும். இதன் மூலமும் நம்மளுடைய வருவாயை நாம் அதிகரிக்க முடியும். இது போன்ற இந்த கறவை மாட்டு பண்ணை மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும் பொழுது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு தேவைக்கான எரிவாயு மற்றும் இந்த மின்சார உற்பத்திக்காக நாம் குறைந்தது 2-3 மாடுகளை வளர்த்தால் போதும். தினமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கிட்டத்தட்ட 2 கனமீட்டர் அளவுக்கு சாண எரிவாயு களத்தில் நாம் விட முடியும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதில் உற்பத்தியாகக்கூடிய அந்த வாயுவும் சரி, அதிலிருந்து நாம் மின்சார தேவைக்காக மாற்றும் பொழுது நம்மளுடைய

0: வருடத்திற்கு தேவையான எல்லா விதமான மின்சார தேவையும் இந்த சமையல் சம்பந்தமான செலவுகளை நாம் குறைத்து நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அதே போன்று வெண்பன்றி வளர்ப்பு, அதுவும் நாம் வந்து லாபகரமாக ஒருங்கிணைக்க முடியும். அந்த முறையில் பார்க்கும் பொழுது வெண்பன்றி வளர்ப்புடன் நாம் வந்து மீன் வளர்த்து, வாத்து, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடுகள் இதை ஒருங்கிணைத்து நாம் வளர்க்க முடியும். இந்த முறையில் கிடைக்கக்கூடிய திட மற்றும் திரவ கழிவினை மீன் குளத்திற்கு நேரடியாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சிக்கென்று தனியாக உணவு அளிக்க தேவையில்லை. மீன் தொட்டியில் இருக்கும் நீரினை பாசனத்திற்காக மேய்ச்சல் மற்றும் பல மரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடுகளை வளர்க்கலாம். ஸோ இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த நடக்கக்கூடிய சுழற்சி முறையில் நாம் வந்து குறைந்த செலவில் இறைச்சி உற்பத்தியை பெற முடியும். அதே போன்று வருவாயை நாம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைய சூழலில் இந்த வெண்பன்றி வளர்ப்புகள் கூட மண்புழு உரம் தயாரிக்கிறது. பல மரங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வைத்து இன்று ஒருங்கிணைத்து நல்ல ஒரு லாபகரமாக பண்ணையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த வெண்பன்றி சாணத்திலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். இந்த மண்புழு உரத்தினை காய்கறி செடிகளுக்கும் பல மரங்களுக்கும் இயற்கை உரமாக உபயோகப்படுத்துவதன் மூலமும் குறைந்த செலவில் நமக்கு மருந்தில்லா கரிம உணவு கிடைக்கப்பெறுகின்றது. ஸோ இது போன்ற முறையை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறது. குறிப்பாக எங்களுடைய கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் கொட்டகை கழுவும் நீரினை நாங்கள் நேரடியாக மீன் குளத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தி பண்ணையாளர்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதை பார்வையிட்டு இன்று அதிகப்படியான விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி குறிப்பாக இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த வாத்து வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதையும் செய்து வந்து அதிகமான லாபம் பெற்று வருகின்றனர். நாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை பயன்படுத்தி விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிப்பதோடு நம்முடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது, நிலங்களும் நல்ல சத்துள்ளதாக சீரமைக்கப்படுகிறது.
1: என்ன வள்ளி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா?
2: கேட்டுக்கிட்டேனே. கறவை மாடுகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி வளர்த்து பயனடையலானோ, குறிப்பாக வெண்பன்றிகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்த்து செலவை குறைச்சி அதிக லாபம் பெறலாம்னும் அருமையெல்லாம் சொல்லிட்டாங்க. செலவு குறைவு அதிக லாபம்னு தெரிஞ்சதும் இதை நமக்கு தேவையானபடி எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்க தோணுது.

0: செல்வி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கறவை மாடுகளோட முயல்களையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க.
1: ஆமாம் பிள்ளை, முயல் அப்புறம் கோழி வெள்ளாடு இது போன்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கலாம். எப்படி என்னன்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. கோபிநாதன் அவங்க. அந்த விவரங்களையும் கேட்டுப்போம்.
2: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பசுந்தீவன பற்றாக்குறையை ஓரளவு சரி செய்ய முடியும். மேலும் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழலில் தீவனப்புல் வளர்ப்புடன் இணைந்த விவசாயம் அவற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. புதுமையான விவசாய தொழில்நுட்பமான ஒருங்கிணைந்த பண்ணை முறையினால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதுடன் சத்துகளின் மறுசுழற்சியில் இரட்டிப்பு பயணம் பெற முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் சத்துகளின் சுழற்சி ஏற்படுவதன் மூலம் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இதனால் விவசாயிகளின் நிகர வருமானம் அதிகரிப்பதை சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி குறைந்தபட்சமாக 57.54% முதல் அதிகபட்சமாக 72.4% அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி குறிப்பு

கூறுகள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் கூறுகள் பொதுவாக செம்மறி மற்றும் வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பின் கூறுகளாக பயிர், பயிர்கள் என்றால் பொதுவாக வேர்க்கடலை, உளுந்து, சோளம், அவற்றுடன் வெள்ளாடு அல்லது செம்மறாடுகளை வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் செம்மறாடுகளை கொட்டில் முறை வளர்ப்பின் மூலமாகவும் வளர்க்கலாம். இரண்டாவதாக முயல் மற்றும் தீவன மரங்களை ஒருங்கிணைத்து வளர்க்கலாம். வெள்ளாடு, செம்மறியாடு, பழத்தோட்டம், தீவனப்புல் மற்றும் தீவன மரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வளர்க்கலாம். பசுந்தீவனம் ஒரு ஏக்கர் நிலத்தில் அரை ஏக்கர் நிலம் கம்பு நேப்பியிற்காகவும், கால் ஏக்கர் நிலம் தீவன சோளத்திற்காகவும், கால் ஏக்கர் நிலம் வேலி மசாலாக்காகவும் பயன்படுத்தலாம். மேலும் நிலத்தை சுற்றி 5 அடிக்கு ஒரு அகத்தி மரம் என்ற அளவிலும் நடலாம். இப்பொழுது நம்ம வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை பற்றி காண்போம். வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பை பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கோழி மற்றும் மீன் வளர்ப்புடன் போன்று இணைந்து செய்வது ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இவற்றின் முக்கிய அம்சங்களாவன குறைந்த முதலீடு, எளிய ஆடு கொட்டகை போதுமானது, அதுவும் செம்மறியாடுகளுக்கு மிக எளிய

பற்றி காண்போம். வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பை பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கோழி மற்றும் மீன் வளர்ப்புடன் போன்று இணைந்து செய்வது ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இவற்றின் முக்கிய அம்சங்களாவன குறைந்த முதலீடு, எளிய ஆடு கொட்டகை போதுமானது, அதுவும் செம்மறியாடுகளுக்கு மிக எளிய கொட்டகை போதுமானது, தீவன செலவு குறைவு. இயற்கை தீவன பயன்பாடு என்பது செம்மறியாடு வெள்ளாடு வளர்க்கப்படும் போது அவற்றிற்கு உணவாக செடி இலைகள், வேலி செடிகள், பயிர்கழிவுகள் அளிக்கலாம் மற்றும் மரத்தீவன வகைகளான அகத்தி, சுபாபூல், கிளரிசீடியா போன்றவற்றையும் அளிக்கலாம். ஒருங்கிணைந்த செயற்பாடுகள், பயிர் சாகுபடியுடன் இணைத்து வெள்ளாடு வளர்க்கலாம், ஆர் தோட்டக்கலைகளுடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம், அல்லது கோழி வளர்ப்புடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம். இது வெள்ளாடுகளின் எச்சமானது மிக சிறந்த ஒரு இயற்கை உரம். இது மண்ணினுடைய கரிம சத்தை அதிகரிக்கிறது. மேலும் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், வெள்ளாடுகள் ஒரு தடவை ஈனும் பொழுது ஒன்றிலிருந்து மூன்று குட்டிகள் ஈனும். அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உள்ளூர் இனங்கள் நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி கொண்டவை மற்றும் குறைந்த மருத்துவ செலவு கூட விவசாயிகளுக்கும் பண்ணையாளர் கழிக்கின்றன. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் ஒன்று நம் ஆடுகளை இறைச்சிக்காக உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து வருமானம் பார்க்கலாம், அல்லது பிறக்கும் குட்டிகளை விற்பனை மூலமாகவும் வருமானம் செய்யலாம், அல்லது உரம் அவற்றின் எச்சங்களை நாம் விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் பார்க்கலாம். சில வெள்ளாடுகளில் நம்ம பால் உற்பத்தி கூட உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்து வருமான வாய்ப்பை நாம் கூட்டலாம். வேலைவாய்ப்பு பொதுவாக கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு ஏற்றது, மேலும் குடும்ப உழைப்புக்கு ஏற்ற பொதுவான ஒரு ஒருங்கிணைந்த முறையாகும். சுற்றுப்புற சூழலுக்கு இந்த ஒருங்கிணைந்த முறையானது மிகவும் பொருத்தமானது. ஏனால் இவற்றில் இயற்கை தீவனம் பிளஸ் நம் வெள்ளாடுகளின் எச்சம் போன்றவை ஒரு நிலையான விவசாயத்திற்கு நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவுகின்றன. ஆட்டின் உரத்தை நாம் பயன்படுத்துவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மற்றும் இவற்றை குறைந்த நிலப்பரப்பிலும் நாம் செயற்படுத்தலாம். வெள்ளாடு செம்மறியாடுகளுடன் இணைந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலமாக அடுத்தபடியாக முயல் வளர்ப்பை மற்ற விவசாய நடவடிக்கைகளுடன் இணைந்து மேற்கொள்வதே ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடியது. இவற்றின் முக்கிய அம்சங்களான முயல் வளர்ப்பிற்கு குறைந்த இடமும் முதலீடுமே போதுமானது. இனப்பெருக்க திறன் வந்து முயல்களில் மிக அதிகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முயல்கள் 30-32 நாட்களில் குட்டிகளை ஈனும். ஆண்டுக்கு 5-6 முறை குட்டிகளை பெற முடியும். ஆகையால் ஒரு தாய் முயலிலிருந்து வருடத்திற்கு நாம் 48-50 குட்டி முயல்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும். இவற்றுக்கான தீவன செலவும் மிகவும் குறைவாகும். பசுந்தீவனங்களை கொடுக்கலாம், காய்கறி கழிவுகள் கொடுக்கலாம், அவற்றும் விவசாய கழிவுகளை பயன்படுத்தலாம். முயல்களின் எச்சமானது மிக சிறந்த உரமாக பயன்படுகிறது. எச்சங்களை காய்கறி தோட்டத்திற்கோ இல்லை பழமரங்கள் வளர்ப்பிற்கோ அல்லது பூந்தோட்டத்திற்கோ நாம் பயன்படுத்தலாம். ஒன்று காய்கறி வளர்ப்போடு இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், அல்லது கோழி வளர்ப்புடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், பயிர் சாகுபடியுடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் மூலம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நாம் செயல்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு ஏற்றது. சுற்றுப்புற சூழலுக்கு உதவியாக இவற்றின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவதால் மாசு குறைகிறது. இவற்றின் இயற்கை உரம் பயன்படுத்தப்படுவதால் காய்கறிகளோ இல்லது பயிர் சாகுபடிகளோ அவற்றின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. பொதுவாக பண்ணையாளர்கள் ஆட்டு கொட்டகையுடன் இணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பரவலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பின் மூலம் அவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பல்வேறு பண்ணையாளர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆட்டு கொட்டையின் கீழ்ப்பகுதியில் நாம் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். கொட்டகையின் கீழ்ப்பகுதியில் 4 திசைகளிலும் கோழிகள் வெளியே செல்லாவண்ணம் கம்பி வலை அல்லது நைலான் வலை கொண்டு வேலி அமைக்க வேண்டும். இவற்றின் அனுகூலங்கள் என்னவென்றால், நாட்டுக்கோழி கொட்டக அமைப்பு மிகவும் எளியது, செலவு மிகவும் குறைவு. ஆட்டுக்கொட்டையில் வீணாகும் பசுந்தீவனங்கள் மற்றும் அடர் தீவனங்கள் நாட்டுக்கோழிகளால் உண்ணப்பட்டு அவை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. கோழி குண்டுகளில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடையை விட ஒருங்கிணைந்த பண்ணையில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடை 200 கிராம் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சிகளின் முடிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆட்டுக்கொட்டையின் பரன் தரைப்பகுதியிலிருந்து 3-4 அடி உயரத்தில் இருப்பதால் நோய் பாதிப்பு கோழிகளுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆட்டு சாணம் மற்றும் சிறுநீர் 1-2 நாட்களுக்குள்ளேயே நாட்டுக்கோழிகளின் கால்களால் தோண்டப்பட்டும் அழுகளால் கொத்தப்பட்டும் மிக குறைந்த காலத்தில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முடிவுகளாக கால்நடை வளர்ப்பை, பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த விவசாய முறை என்பது நிலையான, லாபகரமான மற்றும் சுற்றுப்புற சூழல் நட்பு விவசாய முறையாகும். இந்த முறையில் விவசாய கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. கால்நடைகளின் எச்சம் இயற்கை உரமாக பயிர்களுக்கோ இல்லை காய்கறி சாகுபடிகளுக்கோ பயன்படுகிறது. இதனால் செலவு குறைந்து பண்ணையாளர்களுக்கு வருமானம் பல்வேறு துறைகளின் மூலமாக கிடைக்கப்பெறுவதால்

0: ஒரு துறை தோல்வியடைந்தாலும் மற்றொரு வளர்ப்பின் மூலம் அவர்கள் மிக லாபம் பெறுகின்றனர்.
1: ஒருங்கிணைந்த முறையில என்னென்ன கால்நடைகளை வளர்த்து எப்படி எல்லாம் பயனடையலான்னு இவங்க தெளிவா புரிய வச்சிட்டாங்களே.
2: வள்ளிதான் எந்த செயலையும் நினைச்ச உடனே செய்யற ஆளாச்சே, அப்புறம் என்ன?
1: கண்டிப்பா, நீ நினைக்கிறது சரிதான். கூடிய சீக்கிரமே முயலு வாத்துன்னு எங்களுக்கு தோதான கால்நடைகளை நாங்க வளர்க்கறத நீயும் பார்க்க தானே போற?
2: ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வேலையில தினமும் பாலம் தயிர எங்க வீட்டுக்கே கொண்டாந்து தாரேன்னு சொன்னத மறந்துடாத.
1: அதெல்லாம் வியாபாரத்துல கண்ணு கருத்துமா இருப்பா இந்த வள்ளி. நீ கவலைப்படாம போயிட்டு வா.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார்.

0: ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் 1நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ். இடம்பெறுவது திரைகானம். முதல் பாடல் சிங்காரவேலன் படத்திற்காக கமல்ஹாசன் சாய்பாபா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
2: நேரம் 8:31.

45 நொடி. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரைகானம் திரைகானத்தில் தொடர்ந்து அண்ணாமலை படத்திலிருந்து பாடல்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைகாணும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஏழாம் அறிவு படத்திற்காக ஒழிப்பது கார்த்திக் மேகா குரல்கள்.

0: own destinies. In conclusion, the Bernard Shaw's Pygmalion offers a nuanced and enduring perspective on the role of education. In changing human life, education in the play is revealed as a force that simultaneously liberating and destabilizing, empowering and alienating. It can raise a person from the gutter to higher society, but it cannot guarantee happiness or belonging. It changes lives, it demands heavy price. Shaw's message is clear. While education remains one of the humanity's greatest tool for progress and mobility, it must be pursued with respect for the individual's dignity, autonomy, and inner worth. Only then can education fulfill its noble price. Not merely changing how a person speaks or appears, but helping them discover and claim their true self. Thank you.
1: And that was Ms. D. Sneha, Assistant Professor, Alpha Arts and Science College, Chennai, bringing to you the perspective of George Bernard Shaw on the role of education in changing life. This program came to you from the studios of Akashwani, Chennai.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த பாடலை கேட்க முன்,
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பாட்டு பாட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: பொல்லாதவன்

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைகானத்தில் தொடர்ந்து தேவன் மஞ்சரி பாடியுள்ள பாடல் படம் தலைநகரம்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக ரம்மி படத்திற்காக அபய் ஜோத்புர்கர், பூர்ணிமா சதீஷ் பாடியுள்ள பாடல்

இதுவரை ஒலி உலா வந்த நிகழ்ச்சி திரைகானம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 60%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 1. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:20-8:30 திரைகாணம். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். தஞ்சாவூர் TM தியாகராஜன் அவர்களின் பாட்டு, MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, TV சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு, பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிக வரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம். 2:40 இசை பயிற்சி. பரிபாலனை புரி என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஆசிரியர் ஹேமாவதி, ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி, மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். 4 மணிக்கு நாடகம் வடு, எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எம் விஷ்ணு. 5:30 கிராமிய தென்றல், டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 7:30 தரைவழி ஒலிபரப்பில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் 7:32 FM ரெயின்போவிலும், மதிய 720 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. 6:55 7 மணிக்கும் திரைகாணம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன். 7:25 பண்ணை செய்தி. மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள், பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்குலின் வினோ அவர்களின் உரை.

தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம். 10:00 ரவி வாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: who support them, namely the Automotive Research Association of India. And also it is in line with the global best practices which is followed to green the fossil fuels to lower the carbon emissions.
1: In men's cricket, England defeated India by 4 wickets in the second T20 international of the 5-match series at Old Trafford in Manchester. India set a target of 191 runs for England. In reply, England scored 191 runs for 6 in 19 overs. Opting to bat first, India posted 190 runs for the loss of 7 wickets in the allotted 20 overs. Jacob Bethel was declared player of the match. And that's the end of this news bulletin.
2: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகா ஹெட்ஸ் விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. சென்னை மதியாலை 820 கிலோஹெட்ஸ், மதுரை மதியாலை 1269 கிலோஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.